நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. சக வருடம் 1948, சிராவண மாதம் 8ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:50. தொடர்வது மங்கள இசை.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நாளொரு குரல். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்சும் துணையும் புகழ். பொறை உடைமை எனும் அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான பொருள், தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவருக்கு ஒரு நாள் இன்பமே, பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. மீண்டும் குரல். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்சும் துணையும் புகழ்.
0: ஊரையும் சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
2: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
2: தினமும் காலை 8:02 இருக்க உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.
4: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
5: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
4: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
6: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
5: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
7: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:01. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சி நிரல். முதலில் எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. இதில் மாம்பழமாம் மாம்பழம் சித்திரம் எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். ஏழு 7:30 காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:35 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் நெகிரார் ஆர் ஜே ஜோ. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையில் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 3 புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள். 10:12 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி அரசு தேசிய வாய் வழி சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகந்தி அவர்கள். 4:00 சந்தேஷ் 2 சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்த்வான். 6:20 முதல் 7:00 வரை மற்றும் 7:02 முதல் 7:15 வரை மற்றும் 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7:00 முதல் 1:00 வரையில் மணிக்கொரு முறையும் இரவு 7:00-8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 முதல் 8:15 வரை மற்றும் 8:30 முதல் 9 மணி வரை தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. ஆர் கே ஸ்ரீராம் குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம்.

ஷேர்தலை ஆர் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், முனைவர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 10:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நட்பெனப்படுவது. நெறிப்படுத்துகிறார் சௌமியா அவர்கள்.

12 மணிக்கு வளமான பாரதம், நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தனா அட்டை குறித்த சித்திரம் இரண்டாம் பகுதி, அமைப்பு மற்றும் குரல் வண்ணம், மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பண்ணிசை மாலை எஸ் ஜானகி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். பனிரெண்டு 50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். மூன்று 30 சங்கீத சாரல், ராஜ்குமார் பாரதி அவர்களின் பாட்டு. 4 மணிக்கு குப்பத்து ராஜா திரைப்பட ஒளி சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், திரைக்கதை வசனம் ஏ எல் நாராயணன், இயக்கம் ராமண்ணா. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது, மாதங்கள் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். மூன்று 30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆறு மணி முதல் 6:10 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் உலகம், முத்துமல்லி சாகுபடி முறைகள் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கிராம உழவர் வி பாண்டுரகன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு திரை இசை, 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோயில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை, அமைப்பு கே காளிமுத்து, படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் நல்ல மனம், எழுத்தாக்கம் ப முருகேசன் அவர்கள். பங்கேற்போர் எஸ் ஜெகசண்முகம், கே ரவிக்குமார், ஷர்மிளா நசீர், ஆர் விஜயலட்சுமி, ஆர் சிவகாமி, மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 10 மணிக்கு கொஸ்டினார் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.
1: கிராமத்தில் வாழ்ந்த ஒருவர் அந்த கிராமத்தில் தான் வயதுதான் சட்டம் என்று வாழ்ந்து வந்தார். அவருக்கு திடீரென்று வித்தியாசமான ஒரு ஆசை வந்தது. இனி இந்த கிராமத்தில் என்னை தவிர வேறு யாரும் தலையில் முடியோடு இருக்க கூடாது, எல்லாரும் மொட்டையடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். எதற்கு வம்பு என்று எல்லாரும் மொட்டையடித்து கொண்டனர். இதை கண்ட அவர், நான் ஒருவன்தான் இந்த கிராமத்தில் தலைமுடியோடு அழகாக இருக்கிறேன் என்று பெருமைப்பட்டு கொண்டார். அந்த கிராமத்திற்கு புதிதாக இசைக்கலைஞர் ஒருவர் குடிவந்தார். அவருக்கு தலைமுடி நிறைய இருந்தது. இசைக்கலைஞரை பார்த்த தலைமுடியுடன் இருக்கும் கிராமத்துக்காரர், என்ன துணிச்சல் இருந்தால் எனக்கு முன் நீ தலைமுடியுடன் இருப்பாய், இந்த கிராமத்து சட்டம் உனக்கு தெரியாதா என்றார். இசைக்கலைஞரோ, தலைமுடிக்கும் துணிச்சலுக்கும் என்னையா சம்பந்தம், தலைமுடி வளர கொஞ்சம் எண்ணெய் தேய்த்தால் போதும் என்றார். இந்த கிராமத்தில் நான் வைத்ததுதான் சட்டம், என்னையே எதிர்த்து பேசுகிறாயா, வா நீயா நானா பார்ப்போம் என்று கூறி இரண்டு வாள்களை கொண்டு வந்தார். இதென்னடா வம்பா போச்சு, தலையில் முடி வைத்ததற்காக வாள் சண்டையா, சரி ஒருகை பார்ப்போம் என நினைத்தார் இசைக்கலைஞர். சண்டைக்கு வந்த கிராமத்துக்காரரிடம் சண்டையை தொடங்கும் முன் ஒரு வேண்டுகோள், நான் என் வீட்டிற்கு சென்று சற்று நேரத்தில் திரும்புகிறேன், வந்தபின் சண்டையை தொடங்கலாம் என்றார். கிராமத்துக்காரர், இப்ப எதற்கு வீடு வரை செல்ல வேண்டும் என்கிறாய் என்று கேட்டார். இசைக்கலைஞர், இந்த சண்டையில் நான் தோற்றால் என் குடும்பம் வழியற்று போகும், அதனால் மனைவி குழந்தைகள் ஆகியோரின் தலைகளை கொய்துவிட்டு வருகிறேன், அதன் பிறகு என்ன நடந்தாலும் கவலை இல்லை என்றார். மேலும் உனக்கும் என்னை போல் அபிப்பிராயம் இருந்தால் நீயும் வீட்டிற்கு போய் இதே செயலை செய்துவிட்டு வா, அப்போதுதான் நாம் முழு மனதுடன் வாழ்ச்சண்டை போட முடியும் என்றார். இருவரும் தத்தமது இல்லத்திற்கு சென்றனர். கிராமத்துக்காரர் தன் வீட்டில் இருந்த அனைவர் தலைகளையும் வெட்டி சாய்த்து திரும்பினார். இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் கழித்து வந்தார். அவர் தலை மொட்டையடிக்கப்பட்டு எண்ணெய் தேய்த்து பளபளவென்று இருந்தது. கிராமத்துக்காரருக்கு ஒன்றும் விளங்கவில்லை. என்னையா சண்டைக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு மொட்டையடித்து விட்டு வருகிறாய் என்றார். இசைக்கலைஞர் நிதானமாக, வாளோடு வீட்டுக்கு போனேன், தலைமுடியை மழிப்பது சில நிமிட வேலை, இந்த விஷயத்திற்காக வீட்டில் இருப்பவர்களின் தலையை கொய்வது பாவம் என நினைத்தேன், நீ கொடுத்த வாளால் என் தலைமுடியை மழித்து விட்டேன் என்றார். கிராமத்துக்காரர் திகைத்தார், செய்வதறியாமல் விழித்தார். ஒரு சிறு விஷயத்திற்காக நம் குடும்பத்தை பலி கொடுத்து விட்டோமே என கலங்கினார். இசைக்கலைஞரை போல எல்லா மனிதர்களும் நிமிடத்திற்கு நிமிடம் மாறக்கூடியவர்களே. எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். நான் யார், எவ்வளவு பெரிய ஆள், என் கௌரவம் கொள்கை என்று வரட்டு பிடிவாதம் பிடித்து கொண்டு வாழ்க்கையை நடத்தினால் நம் பிடிவாதம் மட்டுமே நமக்கு மிச்சம், இதனால் பல இழப்புகள் நிச்சயம். பிடிவாதம் என்பது நம் மனத்தை பிடித்து கொண்ட வாதம். பைசாவுக்கு பயன்படாத பிடிவாதத்தை விட்டுவிட்டு இழப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளுவது சாமர்த்தியம். நம் பிடிவாதத்திற்கு நாமே காரணம். நாம் நிறைய படித்திருக்கலாம், பல விஷயங்களை கரைத்து குடித்திருக்கலாம், வாழ்க்கையின் நுணுக்கங்களை தெரிந்திருக்கலாம், ஆனால் பிடிவாத குணத்தோடு இந்த உலகை நாம் எதிர்கொள்ளும் போது இவையெல்லாம் நம் உதவிக்கு வருவது. பிடிவாதம் தவிர்ப்போம், பிடிவாதம் தகர்ப்போம்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

நேரம் 6:15. நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலை பாடியிருப்பவர் எல்லாரேஸ்வரி.

நேர்களே, இனி கேட்கலாம் சேவை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் வி மணவெளி அருள்மிகு ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தில் இன்று காலை 9 மணிக்கு அம்மன் சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணிக்கு சுவாமி திருவீதி உலா நடைபெறும். புதுச்சேரி கவுண்டர்பாளையம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலய செடல் உற்சவ திருவிழாவில் இன்று மாலை 4 மணிக்கு அம்மனுக்கு ஊரணி பொங்கல் நடைபெறும். செய்திகள் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 14 நாள் வியாழக்கிழமை, நேரம் 6:35. நேர்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான செய்திகள். இதில் கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: சரி, டவுனுக்கு போயிட்டேன், உளுந்து பயிர் ஏத்துக்கிட்டு வருவோம். ஹே ஹே, டவுனை பார்த்து நேரம் போங்கடா. ஹே,
2: மாட்டு வண்டியில் வர்றது நம்ம கருத்தமுத்து தான். நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுவோம். கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, வண்டியை நிப்பாட்டுப்பா.
1: ஓ ஓ ஓ ஓ, நில்ற நில்ற நில்றா ராஜா, நில்றா நில்றா.
2: கருத்தமுத்து, எங்கே போகிற, டவுனுக்கா போகிற?
1: ஆமாம் கருத்தமுத்து.
2: ஒன்றும் இல்லை, நானும் டவுனுக்கு போக வேண்டியிருக்கு. உன் வண்டியிலே நானும் ஏறிட்டு வரேன்.

0: டவுனு தானே போறேன். ஆ, வண்டியில் ஏறிக்கோ.
1: சரிப்பா சரிப்பா, நான் அப்படியே சக்கர தொழிலா ஏறிக்கிறேன்.
0: சரி சரி,
1: நல்ல மாட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கப்பா. மூக்கடாங்க விட்டுறதா?
0: நீ சொன்ன உடனே மாடு கிளம்புது.
1: ஆமாப்பா, சக்கரம் சுத்தி போச்சுன்னா அப்புறம் நான் சக்கரத்துல மாட்டிக்கணுமா?
0: இல்ல இல்ல இல்ல,
1: சரிப்பா உட்காந்துப்பா.
0: சரி
1: சரி, வண்டி எடுப்பா.
0: ஓடுற ஓடுற ஓடுற ராஜா. காத்து முத்த, நம்ம டவுனுக்கு போக ரொம்ப நேரம் ஆகும், அலுப்பு தெரியாம இருக்கா? அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வரான். சரியா மனப்ப.

0: போடு சின்ன கண்ணு, தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறச்சி போடு செல்ல கண்ணு. கருத நல்லா வேலைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு கழுத்து மேட்டில சின்ன கண்ணு.
1: கர்த்தமுத்த வண்டி கொஞ்சம் நிப்பாடுப்பா, நிப்பாட்டுப்பா.
2: என்னப்பா என்னப்பா?
1: ஏப்பா அங்க பாருப்பா,
3: ஒழுங்கா படிக்கிறியா, ஒழுங்கா படிக்கிறியா?
1: அவங்க அப்பா புள்ளருக்கு எப்படி போட்டு அடிக்கிறாரு பாருப்பா.
3: மார்க்கு கம்மி அடிப்பியா, மார்க்கு கம்மி அடிப்பியா?
2: ஓ குப்பமாவா ராமசாமியாவா? ஓ அவனா காத்தமுத்த? அது எனக்கு தெரியும் காத்தமுத்த, அவன் சின்ன பையன் கணக்கு படத்துல அடிக்கடி கம்மியா மார்க் எடுக்கிறானா, அதனால போட்டு அடிப்பான். பையன் படிக்க மாட்டான்னு காத்தமுத்த, வேலையாட டவுனுக்கு போனா வண்டியை விடுறான்.
1: கர்த்தமுத்த, பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே நல்ல சத்துள்ள உணவுகளை நம்ம கொடுத்தோம்னா இந்த மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கும் போது அவங்க மூளையும் நல்லா வேலை செய்யும்பா.
2: கரெக்டா சொன்ன காத்தமுத்த.
1: கிராமத்துல இந்த கொத்தவரங்க இருக்குல்ல,
2: ஆமா,
1: அது பல இடத்துல பயிர் செய்யறாங்கல்ல, இத உணவுல குழந்தைகளுக்கு அதிகமா கொடுத்தோம்னாவே அதுல போலிக் அமிலம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. மூளை வளர்ச்சி, எலும்பு வளர்ச்சி, முதுகு தண்டு வளர்ச்சி இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு இது தேவைப்படுதுப்பா. அதுவும் குழந்தைங்களுக்கு முக்கியமா இது கொடுக்கணும்பா.
2: இது கொத்த வரங்காய் இல்லையா?
1: ஆமாப்பா, கொத்த வரங்காயை சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உணவுல கொடுக்கணும்பா.
2: சரி சரி சரி காத்துமுத்த, கொத்த வரங்காய் சாப்பிட்றதுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு நான் குப்பங்கட்டையும் சொல்றேன். ஆனா நான் இது வரைக்கும் இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செஞ்சதே இல்லை காத்தமுத்த. இருந்தாலும் என்னுடைய தொழில்நுட்பங்களை பத்தி சொல்லலாம், நானும் சாகுபடி செய்யறேன்.
1: கொத்தவரை ஒரு அருமையான பயிருப்பா. ஆப்பிரிக்க காட்டுல காட்டு வகை செடியா இருந்துச்சான் ஒரு காலத்துல.
2: ஓஹோ,
1: அதை உண்ணக்கூடிய ஒரு காயா இனங்கண்டு பயன்படுத்தியது இந்தியா அப்புறம் பாகிஸ்தான் இதை ஒட்டின பகுதிகளில் தான்ப்பா. அதுவும் குறிப்பா இன்னைக்கும் ராஜஸ்தான் மாநிலம் இருக்குல்ல, அங்கதான் இந்த கொத்தவரங்காய அதிகமா பயிர் பண்றாங்களாம்ப்பா.
2: காத்துமுத்த, இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செய்வதற்கான ரகம், மண், பருவம் இதெல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லு காத்துமுத்த எனக்கு.
1: கர்த்தமுத்த, பூசா மௌசாமி அப்படின்னு ஒரு ரகம் இருக்குதான், பூசா நவுபகார் அப்படின்னு ஒரு ரகம் இருக்குதான்,
2: சரி,
1: அப்புறம் பூசா சதபாகர், அப்புறம் கோமா மஞ்சரி, இப்படி ரகம்லாம் இருக்குதான்ப்பா. ஆனா அதெல்லாம் நமக்கு வாயிலே நுழையாது. நமக்கு நம்ம பகுதிகளில் என்ன கொத்தவரங்காய் விதை கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம பயிர் பண்ண வேண்டியதுதான்.
2: சரி,
1: ஜூன் ஜூலை அப்படி இல்லைன்னா அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்கள் ஏற்ற பருவம்ப்பா. மண்ணை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மணற்பாங்கான மண் அல்லது வண்டல் மண் இதுல நல்லா வருதான்ப்பா. இந்த கார அமில தன்மை கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற மாதிரி இருந்தா நல்லதுங்கிறாங்க. அதாவது 7.5 to 8 வரைக்கும் கார அமில தன்மை, அதாவது 7 மேல போயிட்டாவே அது காரத்தன்மை உடைய மண்ணு. அதுல 7.5 to 8 வரைக்கும் இருந்ததுன்னா இந்த கொத்தவர சாகுபடி நல்லா வருதான்ப்பா.
2: காத்துமுத, இந்த கொத்தவரங்காய் சாகுபடி செய்வதற்கான அந்த விதை அளவு, விதை நேர்த்தி, அப்புறம் மேல் உரமா என்னென்ன போடலாம் அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல.
1: ஒன்றும் இல்லைப்பா, நிலத்தை நல்லா உழுது போட்ட பிறகு பார் சால்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதை 45 cm இடைவெளியில் அமைக்கணும். அப்புறம் 1 hectare 10 kg வரைக்கும் விதை தேவைப்படும்பா. அந்த விதைகளை விதை நேர்த்தி செய்யறதுக்கு 6 அரிசி கஞ்சி இருக்குல்ல, அதில் வந்து 600 gram ரைசோபிய நுண்ணுயிர் கலவையை கொண்டு நாம விதை நேர்த்தி செய்யணும்.
2: ஓ, இது இந்த வடிச்ச தண்ணியா?
1: ஆமாப்பா, வடிச்ச தண்ணி, சூடாக இருந்துடக்கூடாது. ஆறின பிறகு அதில் இந்த நுண்ணுயிர்

0: இருக்குல்ல ரைசோபியம், அத ஒரு 600 கிராம் எடுத்துக்கிட்டு இந்த ஆரி அரிசி கஞ்சில நல்லா கலந்துட்டு அதுல வந்து விதைகளை வந்து நம்ம போட்டு ஒரு 15-30 நிமிடம் நிழல் அப்படியே நல்லா உலர்த்தி வச்சு அந்த விதைகளை நம்ம பயன்படுத்தணும்.
1: பரவாயில்ல,
0: பார்கள் நம்ம அமைச்சிருந்தோம் இல்லையா 45 சென்டிமீட்டருக்கு இடைவெளியில, அதுல 15 சென்டிமீட்டர் இடைவெளியில விதைகளை நம்ம ஊண்டிக்கிட்டே போகணும். விதைகளை ஊன்றின பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் தேவைக்கு ஏற்ப நம்ம அப்பப்ப தண்ணிய பாய்ச்சிட்டு இருக்கணும். நம்ம கிராமத்துல எப்போதுமே இந்த ஆடி மாசத்துல எல்லாருமே விதை போட்டு கொத்தவரங்கையா பயிர் செய்வாங்க.
1: அப்புறம் மேல் உரம் என்ன போறதுன்னு கேட்டேன்.
0: கடைசி உழவின் போது 1 ஹெக்டருக்கு மக்கிய தொழு உரம் 25 டன்னு, அசோஸ்பைரிடம் உயிர் உரத்தை 1-2 கிலோ, பாஸ்போ பாக்டீரியா 1-2 கிலோ, அப்புறம் தழைச்சத்து 50 கிலோ, மணிச்சத்து 50 கிலோ, சாம்பல் சத்து 25 கிலோ, இதெல்லாம் அடி உரமா போட்டுணும்பா.
1: சரி,
0: நடவு செஞ்ச 30வது நாள்ல 1 ஹெக்டருக்கு 20 கிலோ தழைச்சத்தை மேலுரமா போட்டோம்னா செடி நல்லா அமோகமா வளர்ந்து வரும்பா. ஆமா,
1: சரி சரி சரி.
0: களைகள் இல்லாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம்பா. களை இருந்துச்சுன்னா நம்ம கொத்தவரா செடி வந்து சரியா வளராது.
1: ஆமா, நோய் எதனா தாக்குமா?
0: ஒண்ணு இல்லப்பா, இலை தத்து பூச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மீத்தைல் டெமட்டான் 25 EC 1 மில்லி, அல்லது டை மெத்தையேட் 30 EC 1 மில்லி, இதுல ஏதாவது ஒரு மருந்துனை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து நாம தெளிக்கணும்பா. இந்த இலை தத்து பூச்சியை நம்ம கட்டுப்படுத்திடலாம். காய்ப்புழு வரத்து கூட வாய்ப்பு இருக்கு. இந்த எண்டோசல்பான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்பா. அப்புறம் இன்னொன்னு வந்து இலை புள்ளி நோய் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மேங்கோ சோப் 2 கிராம், இதை 1 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும்.
1: அறுவடை எப்ப செய்யணும் அதான் முக்கியம். எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அது சொல்லுப்பா, ஏன்னா நமக்கு லாபம் கிடைக்கணும்ல.
0: ஒண்ணு இல்லப்பா, காய் ரொம்ப முத்திடாம பாத்துக்கிறது முக்கியம். அதனால காய் பிஞ்சா இருக்கும் போதே நம்ம பதம் நமக்கு தெரியும்.
1: ஆமா,
0: 2 நாளைக்கு 1 முறை நம்ம அறுவடை செஞ்சுட்டே வரணும். ஆமா, விதைச்ச 90 நாள்ல 5-7 டன் வரைக்கும் நமக்கு மகசூல் கிடைக்கும்பா. நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய இந்த பயிரை நம்ம கிராமத்துல நீ தொடங்கி வைக்கிற.
1: ஆமா காத்தமுத்த, கண்டிப்பா செய்யறமா. நானே காத்தமுத்த, கொத்தவரங்காய் பயன்களை பத்தி சொன்னா இன்னும் வேற என்னென்ன பயன்கள் இருக்கு அதையும் சொல்லலாம்.
0: கொத்தவரங்காயில நார் சத்து அதிகமா இருக்குதுப்பா. பொட்டாசியம், அப்புறம் வந்து போலேட், இதெல்லாம் இதயத்துக்கு வரக்கூடிய பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது.
1: நீனும்
0: போயிட்டு போகும்போது கொத்தவரங்காய குழந்தைங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்த அந்த குப்பன்ட்ட சொல்ல மறந்துடாதப்பா.
1: சொல்லிடுறேன், நான் பொழுதுக்கு போவேன்ல வீட்டுக்கா, அப்ப நான் கண்டிப்பா குப்பன்ட்ட சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போவேன்.
0: சரிப்பா சரிப்பா, அப்ப நான் போயிட்டு விட்டுமா?
1: சரி சரி, உங்க வேலையை முடிச்சுட்டு நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்து வீட்டுக்கு போயிடுறேன்.
0: சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். கொத்தவரங்காய் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று

0: வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்வுகளின் புனிதத்தை மீற துணிபவர்களுக்கு கடும் தண்டனைகள் விதிக்கக்கூடிய விதிமுறைகள் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஆபத்தை விளைவிக்க முயற்சிக்கும் எந்த ஒருவரையும் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தப்பவிடாது என்று அவர் கூறியுள்ளார். அத்தகையோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய அரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையொட்டி நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்த சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் லட்சியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமையின் கீழ் முறைகேடுகளை தடுத்து வெளிப்படைத்தன்மையையும் நேர்மையையும் உறுதி செய்யவும் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேற்றியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் அனைத்து மாணவர்கள் மற்றும் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் இளைஞர்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள், புத்துழல் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உலகளாவிய போட்டித்தன்மை கொண்ட உற்பத்தி ஆகியவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய அவர், தரம் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் இந்தியாவில் தயாரிக்கப்படும் பொருட்கள் உலக அளவில் சிறந்த மதிப்பு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிக்க பல்வேறு முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் புதுமை கண்டுபிடிப்பு சூழல் மேலும் வலுப்பெறுவதுடன் தொழில்நுட்ப வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் அதிக அளவில் முதலீடு செய்யுமாறு தொழில்துறையினரை அவர் கேட்டுக்கொண்டார். திறன், புதுமை கண்டுபிடிப்பு, நாட்டை கட்டமைத்தல் குறித்த JRD டாடாவின் தொலைநோக்கு பார்வை இந்திய தொழில்துறைக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் நேற்று நீர்வளத்துறை சார்பில் நடைபெறும் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது அவர் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் மழை நீரை முழுமையாக சேமிப்பதோடு வெள்ள பாதிப்புகளையும் கணிசமாக குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். மாநிலம் முழுவதும் நடைபெற்று வரும் வெள்ளத்தடுப்பு பணிகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று முதல் நாளை மறுநாள் வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னையில் விமானங்கள் இறங்குவதும் புறப்படுவதும் தாமதமானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சென்னை மற்றும் புறநகர்

0: பகுதிகளில் இரவு 8 மணி அளவில் திடீரென இடி மின்னல் சூறை காற்றுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. அதையடுத்து அந்த நேரத்தில் விமான நிலையத்தில் விமான சேவை பெருமளவு பாதிக்கப்பட்டன. அபுதாபி, டெல்லி, கவுஹாத்தி, கோவை, திருச்சி, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து தத்தளித்துக் கொண்டிருந்தன. சென்னை விமான நிலைய அதிகாரிகள் நிலைமையை உடனடியாக கவனித்து மழையின் வேகம் மேலும் அதிகரித்தால் விமானங்கள் பெங்களூர், திருச்சி, திருப்பதி போன்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி அனுப்புவதற்காக தயாரானார்கள். இரவு 9:30 மணிக்கு மேல் மழையின் வேகம் குறைந்ததை அடுத்து வானில் வட்டமடித்து பறந்து கொண்டிருந்த 10 விமானங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 5 மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
1: இருவரி செய்திகள். ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. இந்திய பங்களாதேஷ் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சர் திரு கலிலூர் ரஹ்மானுடன் பங்களாதேஷுக்கான இந்திய தூதர் திரு தினேஷ் திரிவேதி ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாமக்கல் மாவட்டம் கோனூர் ஊராட்சியில் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் புதிய கட்டிடத்தை ஆட்சியர் திரு மதுபாலன் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கோவாவின் வாஸ்கோடகாமாவில் இருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 400 மீட்டர் தடை ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் சந்தோஷ் தமிழரசன், யஷஸ் பலக்ஷா ஆகியோர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 57 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் ஜாஸ்மின் லம்போரியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதி ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் எலியஸ் கிளைனை 4-1 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 8 இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55. 6 நொடிகள். இனி கேட்கலாம் ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோ.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது அறிவோம்.
6: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு.
5: வழங்குபவர்
6: வி சுரேந்தர் அவர்கள்.
7: இந்த உலகத்தின் பெரும்பகுதி நீரால் சூழ்ந்துள்ளது. அதனால்தான் பூமியை நீர்க்கோளம் என்கிறோம். அந்நீரானது எல்லையற்ற

0: தேவையற்ற உணவுகளை வழங்குகிறது. அவற்றை பெரும்பாலான பறவைகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி நீரிலோ நீருக்கு அருகிலோ வாழ்ந்து வருகின்றன. எண்ணற்ற பறவையினங்கள் நீரில் நன்றாக நீந்தும் இயல்பினை பெற்றுள்ளன. ஆனால் அவை வெவ்வேறு விதமாக நீந்துகின்றன. சில இறக்கைகளை நீந்துவதற்கு பயன்படுத்துகின்றன. வேறு சில கால்களை அதிகமாக பயன்படுத்தி நீந்துகின்றன. இவ்வாறு இனத்திற்கினம் நீந்தும் முறைகள் மாறுபடுகின்றன. நீரில் நீந்தும் பறவைகளின் கால்கள் நீந்துவதற்கேற்ற தகவமைப்பை பெற்றுள்ளன. பெரும்பாலான நீந்தும் பறவைகளின் கால் விரல்களுக்கிடையில் சவ்வு வளர்ந்திருக்கும். இந்த சவ்வு நீந்துவதற்கு பெருமளவு உதவுகிறது. இந்த சவ்வைத்தான் விரலடை சவ்வு என்று சொல்கிறோம். இந்த விரலடை சவ்வின் அளவு இனத்திற்கினம் மாறுபடுகிறது. நீந்துகின்ற எல்லா பறவைகளும் விரலடை சவ்வை பெற்று இருக்கின்றனவா என்றால் இல்லை. முக்குளிப்பான்கள், நாமக்கோழிகள் முதலினவற்றுக்கு ஒவ்வொரு கால் விரலிலும் தனித்தனியாக தசையாலான மடல்கள் அமைந்திருக்கின்றன. இது நெகிழும் தன்மை உடையதாக இருப்பதால் நீந்துவதற்கு நன்றாக உதவுகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு கால் விரலும் தனித்து இயங்குவதால் சேற்றில் நடக்கவும் ஓடவும் பயனுள்ளதாக இருக்கிறது. தாமரை கோழிகள் நீண்ட கால்களையும் அகன்ற தட்டையான பாதங்களையும் கொண்டிருப்பதால் அவற்றால் நீரின் மேல் படர்ந்திருக்கும் இலைகளின் மேல் வெகு இயல்பாக நடக்க முடிகிறது. அதே நேரத்தில் நீரை உந்து தள்ளி நன்றாக நீந்தவும் முடியும். நன்றாக நீந்தக்கூடிய பறவைகளின் கால்கள் தட்டையாக இருப்பதால் நீரின் எதிர்ப்பு இயக்கம் குறைகிறது. முக்குளிப்பான்கள் மற்றும் நீரில் மூழ்கி இறை தேடும் பறவைகளின் காலின் குறுக்குவெட்டு தோற்றத்தை பார்த்தால் அவற்றின் கால் அகலத்தை விட நீளம் 4 மடங்கு அதிகமாக இருக்குமாம். பெங்குயின் போன்ற வெகு சில பறவைகள் இறக்கைகளால் நீந்துகின்றன. காற்றை விட நீருக்கு எதிர்ப்பு இயக்கம் அதிகம். எனவே பெரிய இறக்கைகளை உடைய பறவைகள் எளிதில் காற்றில் பறப்பது போல் நீரில் இறக்கைகளை பயன்படுத்தி எளிதாக நீந்த முடியாது. அதனால்தான் பெங்குயின்கள் மிகச்சிறிய இறக்கைகளை கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த இறக்கைகளை பயன்படுத்தி அவற்றால் பறக்கவே முடியாது. மாறாக மிகச்சிறப்பாக நீந்த முடியும். நீரில் மூழ்கி இறை தேடும் சில வகை வாத்துகள் இந்த சிக்கலுக்கு ஒரு தீர்வை வைத்துள்ளன. அவை நீருக்கடியில் இறக்கைகளை மடித்து குறிப்பிட தூரத்திற்கு வேகமாக செல்ல முடியும். ஆனால் நீரை உந்தும் திறம் கால்களில் இருந்தே வரும். அதே நேரத்தில் சற்று தூரம் சென்றவுடன் இந்த இறக்கைகளை கொஞ்சம் பிரிக்கும். இது டால்பின்களின் துடுப்பு போல செயல்பட்டு நீந்துவதற்கு பெரிதும் உதவுகின்றன. மிதக்கும் தன்மை அதிகமாக இருந்தால் பறவைகளால் நீரில் மூழ்கி இறையை பிடிக்க முடியாது. எனவே நீரில் மூழ்கும் பறவைகள் கனமானதாக இருக்கின்றன. பறவைகளுக்கு பொதுவாக குழல் போன்ற எலும்புகள் அதிக அளவில் இருக்கும். ஆனால் நீரில் மூழ்கும் பறவைகளுக்கு கனமான எலும்புகளும் குறைவான காற்றுப்பைகளும் இருக்கின்றன. நீரில் அதிக நேரம் செலவிடும் பறவைகளுக்கு அடர்த்தியான இறகுகள் இருக்கின்றன. அவ்விறகுகள் அப்பறவைகளை நீரின் குளிரிலிருந்து காக்கிறது. நீர்ப்பறவைகள் சுரப்பியிலிருந்து சுரக்கும் மெழுகு போன்ற பொருளை இறகுகளில் தடவுகின்றன. இதன் மூலம் பறவைகள் தேவையான அளவுக்கு நீரில் மிதக்கும் தன்மையை பெறுகின்றன. மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது நீந்தும் பறவைகளுக்கு குறைவான எண்ணிக்கையிலான நீர்ப்புகா இறகுகள் இருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் நீரில் நன்கு மூழ்கி இறை தேட முடிகின்றது. ஆனால் அவற்றின் இறகுகள் முழுவதுமாக நனைந்து போகின்றன. எனவே அவற்றை உலர்த்துவதற்காக இறக்கைகளை விரித்து வெயிலில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கலாம். நீர்க்காகம் மற்றும் பாம்பு தாராவை இதற்கு நல்ல சான்றாக சொல்லலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு. வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வணக்கம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தியாவின் ஏற்றுமதி சூழலை மேலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து புதுடெல்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மற்றும் தொழில்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கான எல்லைகளற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருளை நேற்று வெளியிட்டார். இந்த மாநாடு அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விமான எரிபொருள் உற்பத்தி, அதன் பயன்பாட்டை அதிகரித்தல், கார்பன் உமிழ்வை கண்காணித்தல் மற்றும் விநியோக வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் நாட்டின் தயார்நிலை குறித்து ஆய்வு செய்தார். சூரிய

0: சக்தி நிறுவனங்களில் உதவி மேலாளராக பணிபுரிவதற்கு ஏற்ற பசுமை திறன்களில் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டுக் குழுமம் ஏற்பாடு செய்துள்ளது. இப்பயிற்சியில் சேர விரும்புவோர் August 1 to 21 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற பாரா தடகள போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்ட பிரிவில் திலீப் மகாவத் காவித் தங்கப்பதக்கமும் முகமது பாசில் மொசிங்கநாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
1: நேரம் 7:02. புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது
2: நேயர்கள் கேட்க இருப்பது மாம்பழமா மாம்பழம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: நம்ம சந்திரு மாதிரி இருக்க சந்திரு தான். ஏப்பா சந்திரு இங்க பாருப்பா, திரும்பி பாரு.
4: யார் அது, யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஓ வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. கோபால் சார் வாங்க சார், உங்களை பார்த்து ரொம்ப நாளா ஆகுது சார்.
3: என்ன சந்திரு, கால நேரத்துல கட்ட பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்ல வந்து, அது என்ன பையில?
4: பழம் வாங்கலாம்னு வந்தேன் சார். வாங்கிட்டேன் சார். அப்புறம் இப்ப கிளம்பலான்னு நடந்தப்பதான் நீங்க என்ன கூப்பிடுது கேட்டுதா? ஆமா சார், நீங்களும் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயமா வந்தீங்க?
3: ஒண்ணுலப்பா, காய்கறி வாங்கலாம்னு வந்தேன், வாங்கிட்டேன். அடுத்து மாம்பழம் வாங்கணும், பங்கனப்பள்ளி கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் உன்னை பார்த்தேன்.
4: அப்படியா கோபால் சார், ஒரு பழக்கடை ஓனர் எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட தான் நான் பழம் வாங்கினா. அங்க மாம்பழம் நிறைய இருக்கு சார், வாங்க வாங்க வாங்க, அந்த கடைக்கு போய் மாம்பழம் வாங்கலாம்.
3: சரிப்பா போகலாம். சந்திரு, மாம்பழம்னா என் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: கோபால் சார், மாம்பழம்னா யாருக்கு தான் பிடிக்காத?
3: ஆமா சந்திரு, மாம்பழம் நம்ம நாட்டோட தேசிய பழமாச்சே.
4: ஓஹோ, நம்ம இந்தியாவோட தேசிய பழம் மாம்பழமா?
3: ஆமா சந்திரு, பாகிஸ்தானுக்கும் மாம்பழம் தான் தேசிய பழம். அப்புறம் பிலிப்பைன்ஸ் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கும் மாம்பழம் தான் தேசிய பழம். அப்புறம் மாமரம் இருக்குல்ல, அது பங்களாதேஷ் நாட்டின் தேசிய மரம். பொதுவா மாம்பழத்தை பழங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா.
4: கோபால் சார், இந்த கடை தான், இந்த கடை தான், அது அதோ பாருங்க, பங்கனப்பள்ளி மாம்பழம் நிறைய இருக்கு பாருங்க.
3: ஆமாப்பா, ஏமா பங்கனப்பள்ளி 2 கிலோ கொடுங்கம்மா. என்ன விலைமா?
2: 2 கிலோ 100 ரூபாய்.
3: சரிமா கொடுங்கம்மா. சந்திரு
4: சார்,
3: பங்கனப்பள்ளின்னு இந்த பழத்துக்கு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா?
4: நீங்களே சொல்லுங்களா சார்.
3: சஃபேடா அல்லது பெனிஷன் அப்படின்னு இந்த மாம்பழத்தை ஆந்திராவுல சொல்லுவாங்கப்பா. குறிப்பா பங்கன்பல்லே நகரில் இது பிரபலமானது. அங்கிருந்து நம்ம பகுதிக்கு விற்பனைக்கு வரும்போது ஊரு பேரை வச்சு பங்கனப்பள்ளி அப்படின்னு நாம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்.
2: இந்தாங்க சார், 100 ரூபாய் கொடுங்க சார்.
3: இந்தாங்கம்மா. சந்துரு, அந்த மரத்து கீழே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பிறகு போகலாமா?
4: ஓகே சார், வாங்க வாங்க வாங்க, எப்படி உட்காரலாம் சார்? கூழ் குடிக்கிறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா?
3: வேணாம்ப்பா, நீனு உட்காருப்பா.
4: சரி சரி சரி,
3: நான் மாம்பழ ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன்.
4: ஓஹோ,
3: அதை குடிக்கலாம். இந்தாப்பா உனக்கும், இந்த பாட்டில் இருக்கிறத நீனும் குடிப்பா.
4: கொண்டாங்க சார். அப்பா கோபால் சார், மாம்பழத்தில் என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு சார்?
3: ஓட காலத்துல மாம்பழம் நம்ம உடம்புக்கு தேவையான

0: சத்துக்களை கொடுக்குதுப்பா.
1: இது குறைந்த கலோரி, அப்புறம் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குது. முக்கியமா மாம்பழத்துல வைட்டமின் சி அதிகமா இருக்குப்பா. வைட்டமின் ஏவும் நிறைஞ்சிருக்குது. அப்புறம் மாம்பழம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்ததுப்பா. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுப்பா மாம்பழம். செரிமான அமைப்பை மேம்படுத்துது, நமது பார்வை திறனையும் அதிகப்படுத்துது, முடி உதிர்வ குறைக்குது, சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்குதுப்பா.
2: கோபால் சார், நமது தேசிய பழமான மாம்பழத்துல இவ்வளவு நன்மைகளா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். உலக அளவுல மாம்பழ உற்பத்தி பத்தி சொல்லுங்களேன்.
1: மாம்பழம் உலகின் வெப்ப மண்டல பகுதிகளில் அதிகம் விளையுதுப்பா. இந்தியா, பாகிஸ்தான், சீனா, மியான்மார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பர்மா, இது போன்ற ஆசிய நாடுகளில் இதன் விளைச்சல் அதிகம். மாங்கனி உற்பத்தியில இந்தியா தான்ப்பா முதல் இடத்துல இருக்குது.
2: அப்படியே சொல்றீங்க?
1: ஆமாம்ப்பா, உலகத்துக்கு தேவையான மாம்பழங்கள்ல பாதி அளவு இந்தியாவில தான்ப்பா விளையுது.
2: ஓஹோ, அதனாலதான் வருஷம் வருஷம் ஜூலை மாசம் 22ஆம் தேதி தேசிய மாம்பழ தினமா கொண்டாடுறாங்களோ?
1: ஆமா சந்துரு, மாம்பழம் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்தியாவில மக்களால் விரும்பி உண்ணப்படும் பழம். இந்தியாவில இருந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, இப்படி உலகின் பிற பகுதிகளுக்கு மாம்பழ விதைகள் கொண்டு செல்லப்பட்டு பயிரிடப்பட்டன.
2: ஏன் சார், இந்த மாங்காய் என்று நம்ம கூறுவதற்கும் மேங்கோ என்று ஆங்கிலத்தில் கூறுவதற்கும் ஒரு தொடர்பு இருப்பது போல தோணுது.
1: ஆமா சந்திரு, ஆங்கிலம் அப்புறம் ஸ்பானிஷ் மொழியில மேங்கோ அப்படின்னு இந்த பழம் அழைக்கப்படுது. போர்ச்சுகீசியர்கள் 1500களில் மசாலா வியாபாரத்திற்காக கேரள பகுதிகளுக்கு வந்தபோது மாங்கா அப்படின்னு பெயரை மாற்றினர்.
2: மாம்பழத்தின் வரலாற்றுல முக்கியமான சுவையான செய்திகள் ஏதாவது இருக்கா சார்?
1: இருக்குப்பா. புத்தர் மாமரத்தடியில் இளைப்பாரியதாக பக்தி கதைகள், அப்புறம் முகலாய பேரரசர் பாபர் சுவையான இந்திய மாம்பழங்களை ருசித்த பிறகுதான் இந்தியாவை கைப்பற்ற முடிவு செய்தார் அப்படிங்கிற கதைகளும் உண்டு. பேரரசர்களில் ஒருவரான ஷாஜகான் அரண்மனையில் மாமரங்களை வளர்த்து மாங்கனிகளை விரும்பி உண்டார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குப்பா.
2: காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் மாம்பழங்களை கொடுத்து காத்ததாக நம்பப்படுவதும், அதுக்காக வருஷா வருஷம் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடத்தப்படுவதும் நம்ம அறிந்தது தானே கோபால் சார். மாம்பழம் சாப்பிடறதால கிடைக்கும் சத்துக்கள் பத்தி சொன்னீங்க, மாம்பழத்தால நமக்கு கிடைக்கும் நன்மைகளை பத்தி சொல்லுங்களேன்.
1: சந்துரு, மாம்பழங்களை உண்பதால் வயிற்று தொல்லைகள் சரியாகும், இரத்த உற்பத்தி அதிகமாகும், இதயத்துக்கு நல்லது. மாங்காயில மாவு சத்து அதிகமா இருக்குது. இது தவிர சிட்ரிக், ஆக்சாலிக் போன்ற அமிலங்களும் இருக்குது. இது பித்த நீர் சுரப்புல உதவி செய்யுது. மேலும் வயிற்றை கிருமிகளிலிருந்து பாதுகாக்கிறது. மிருதுவான முற்றாத காயில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குப்பா, இது பேதிய குறைக்கும்.
2: கோபால் சார், நீங்க மாம்பழத்துல இவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு சொல்றீங்க, மாம்பழத்தை நிறைய சாப்பிடணும்னு சொல்றீங்க, இந்த சுகர் பேஷண்ட் மாம்பழத்தை பார்த்தா பயந்து போடுறாங்களே.
1: ஏப்பா, மாம்பழம் ஒரு அளவா சாப்பிடலாம். தினமும் சாப்பிடறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு சக்கரை வியாதி இருக்கிறவங்க ஒரு அளவா சாப்பிடலாம்ப்பா. அதிக நார் சத்து உடையதுப்பா மாம்பழம். இரும்பு, கால்சியம், துத்தநாகம், அப்புறம் வைட்டமின் இ ஆகியவையும் மாம்பழத்துல இருக்குதுப்பா.
2: கோபால் சார், மாம்பழங்களின் வகைகள் பத்தி சொல்லுங்களேன். சில பழங்கள் வந்து சிவப்பு நிறத்துல இருக்குது, சில ஆரஞ்சு கலர்ல இருக்குது, சில மஞ்சள் கலர்ல இருக்குது, சில குங்குமப்பூ கலர்ல இருக்கு, சில பச்சை நிறத்துல இருக்கு.
1: சந்துரு, கோடை காலம்னாவே நமக்கு தமிழ்நாட்டின் மாநில பழமான பலாப்பழமும், இந்தியாவின் தேசிய பழமான மாம்பழமும் தான் நினைவுக்கு வரும். மாம்பழத்தின் வகைகள்ல முதல்ல அல்போன்சா, இந்த மாம்பழத்தை பத்தி பாப்போம்.
2: கோபால் சார், எனக்கு பிடிச்ச மாம்பழங்கள்ல அல்போன்சாவும் ஒண்ணு.
1: மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரி பகுதிகளை சேர்ந்தது அல்போன்சா. சர்வதேச அளவுல விரும்பி ருசிக்கப்படும் பழம். மஞ்சள் மற்றும்

0: நறுமணம் கொண்டதுப்பா, வாசனை அப்படி இருக்கும். ஹபுஸ் ஆம் அப்படின்னு மகாராஷ்டிராவில் அழைக்கப்படுது.
1: கோபால் சார், நான் ஒரு முறை குஜராத் போனப்ப அங்க கேசர்னு ஒரு வகை மாம்பழம், அப்பப்பா குங்குமப்பூ கலரு, சுவையா சுவை, நினைச்சாலே நாகலை எச்சு உருது.
0: வித்தியாசமான இனிப்பு சுவைக்கு பெயர் போனது கேசரி. குஜராத் அப்புறம் அதன் அண்டை பகுதிகளில் விளையிற ரகம்பா. மாம்பழங்களின் ராணி அப்படின்னு அந்த பகுதிகளில் சொல்றாங்க. அப்புறம் லக்னோ மற்றும் மலிகாபாத் பகுதிகளில் விளையிற தாகேரி அப்படின்னு ஒரு மாம்பழ வகை இருக்கு. ஆந்திர மாநிலத்தில் சஃபேடா அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்கு. உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் விளையக்கூடிய லாங்க்ரா அப்படிங்கிற மாம்பழமும் உண்டுப்பா. இப்படி பல ரகங்கள் இருக்குது.
1: கோபால் சார், தமிழ்நாட்டில் ஃபேமஸான மாம்பழங்கள் பத்தி சொல்லவே இல்லையே நீங்க. சேலம் மாம்பழத்தை மறக்க முடியுமா
0: சந்துரு? சேலம் மாம்பழ விளைச்சலுக்கு பேர் போன ஊரு. ஒருவேளை அந்த பகுதி மண் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அது அந்த பழங்களுக்கு அதிக சுவைய கொடுக்குதோ என்னமோ. சேலத்துல விளையிற மாம்பழம் தனி ரகம் தான்ப்பா.
1: ஆமா ஆமா.
0: அப்புறம் நீல மாம்பழம் மாம்பழ சீசன் முடிகிற வரைக்கும் கிடைக்கும். கடைசியா நீல மாம்பழமும் கிடைக்கலன்னா மாம்பழ சீசன் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம்ப்பா. நம்ம
1: ஒட்டு மாம்பழம், நார் மாம்பழம், கிளிமூக்கு மாம்பழம், ருமேனியா, காலாபனி, இது போல இன்னும் பல மாம்பழங்கள் மார்க்கெட்ல இருக்கு சார்.
0: ஆமா சந்துரு, வாசனையாலையும் கவரும், வண்ணத்தினாலையும் கவரும், உண்பதாலையும் கவரும், எல்லா விதத்திலையும் நம்மள கவரக்கூடியது மாம்பழம் தான்ப்பா. 300 அதிகமான ரகங்கள் இந்தியாவில் இருக்குது, 500 அதிகமான ரகங்கள் உலகமெங்கும் இருக்குது. மாம்பழத்தின் விதைகள் கூட மருந்தாகவும் பயன்படுது. நம்ம முகலாய மன்னர் அக்பர் 100,000 மரக்கன்றுகளை பீகார்ல தர்பங்கா அப்படிங்கிற பகுதிகளில் நட்டு மாம்பழங்களை விரும்பி உண்டார் அப்படிங்கிற செய்தியும் இருக்குதுப்பா.
1: தமிழ் இலக்கியங்களில் முக்கணிகளில் ஒன்றா சொல்லப்படும் மாம்பழத்தை பத்தி பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க சார். பழமாகவும் பழச்சாறாகவும் காயாகவும் பிஞ்சாகவும் பலவித உணவு வகையில இது பயன்படுது சார். சரிங்க சார், நாம கிளம்பலாமா?
0: ஓகே சந்துரு, நான் நடந்துதான் வந்தேன், நடந்தே வீட்டுக்கு போயிடுறேன். நீ வண்டியில போகும்போது ஹெல்மெட்ட மறந்துடாதப்பா.
1: ஓகே சார், மறக்கவே மாட்டேன், போயிட்டு வரேன். பாய் பாய்.
0: ஓகே சந்துரு.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மாம்பழமா மாம்பழம் சித்திரம். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: நேயர்களே, புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, பாகூர் துணை மின் நிலையத்தில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் முள்ளோடை, மூர்த்திக்குப்பம் பகுதி, கொரவள்ளிமேடு, வண்ணாங்குளம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சுள்ளியாங்குப்பம் ஆகிய பகுதிகளிலும், திருபுவனை துணை மின் நிலையத்துக்குட்பட்ட திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளிலும் இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் முற்றிலும் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில்

0: இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத் தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கான தயார் நிலை குறித்து புதுதில்லியில் அவர் ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், கலந்தாய்வு நடைமுறை வெளிப்படைத்தன்மையானதாகவும் நியாயமானதாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். செயற்கை நடைமுறையில் வலுவான தொழில்நுட்ப பயன்பாட்டை பராமரிக்கவும் குறைகளுக்கு உடனடி தீர்வு காண்பதை உறுதி செய்யவும் கலந்தாய்வு இணையதளம் உரிய முறையில் செயல்பட வழிவகை செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். கலந்தாய்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களின் குறைகளுக்கு தீர்வு காண அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு திரு ஜே பி நட்டா அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்றத்தில் முறையற்ற சொற்களை அவர் பயன்படுத்துவதாக தெரிவித்தார். திரு ராகுல்காந்தி கூறியது போல், உள்துறை அமைச்சர் அல்லது எந்த ஒரு அமைச்சரும் மாணவர்களின் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்த உத்தரவிடவில்லை என்று கூறினார். இதற்கிடையே மாணவர்கள் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படவில்லை என்றும் இதுபோன்ற உத்தரவை யாரும் அளிக்கவில்லை என்றும் பிஜேபி செய்தித் தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா கூறியுள்ளார். எந்த ஒரு ஆதாரமும் இன்றி திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டுவதாக அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் திரு துக்காராம் முண்டே, பள்ளிகள் இருக்கும் பகுதிகளிலிருந்து 50 மீட்டர் தூரத்திற்குள் அதிக அளவில் கொழுப்பு, சர்க்கரை, உப்பு ஆகியவற்றை கொண்ட பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை விற்கவோ, விளம்பரப்படுத்தவோ, இலவசமாக விநியோகிக்கவோ கூடாது என்று கூறியுள்ளார். குழந்தைகளிடையே ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளும் பழக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்கு இந்த தடை கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று மகாராஷ்டிரா உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை ஆணையர் தெரிவித்தார். பீகாரில் தர்பங்கா மற்றும் மதுபனியில் மூடப்பட்ட சர்க்கரை ஆலைகளை மீண்டும் திறக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் பீகார் புதிய விளையாட்டுக் கொள்கைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டுக்கான பிரதமரின் நுண்ணுயிர் பாசன திட்டத்தின் கீழ் 97 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்தவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு அரவிந்த்குமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். முன்னதாக சரணடைந்தவர்கள் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு 49 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாக பீஜப்பூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு உமேஷ் குப்தா கூறியுள்ளார். சத்தீஸ்கரைச் சேர்ந்த இந்த மாவோயிஸ்டுகள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். அமராவதியில் நடைபெற்ற இப்பேச்சுகளின் போது முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்தும் மேம்பட்ட உற்பத்தி, மின்னணு பொருட்கள், செமிகண்டக்டர் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசித்தனர். அப்போது ஆந்திர பிரதேசத்தில் முதலீட்டாளர்களுக்கு உகந்த கொள்கைகள், வலுவான கட்டமைப்பு, சரக்கு போக்குவரத்து வசதி, வளர்ந்து வரும் உற்பத்தி சூழல் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்தார். விரைவான ஒப்புதல்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு ஆதரவளிப்பதில் ஆந்திர பிரதேச

0: அரசின் உறுதிப்பாடு குறித்தும் திரு சந்திரபாபு நாயுடு விளக்கினார். பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேசத்தில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு சற்று முன் தொடங்கியது. பீகாரில் பாங்கிப்பூர், குஜராத்தில் மஞ்சள்பூர், மத்திய பிரதேசத்தில் தாதியா சட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. கேரளத்தில் கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து வயநாடு மாவட்டத்தில் கல்வி நிறுவனங்களுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிசாவில் மீண்டும் கனமுதல் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இதையடுத்து மகாநதியில் மிதமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு ஆற்று படுகைகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பத்ரக் மாவட்டம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் நிவாரண மையங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் நுவபடா, கலஹண்டி, நப்ரங்பூர், கொராபுட் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மீட்புப் பணிகளை தடையின்றி மேற்கொள்ள 8 மாவட்டங்களில் அதிகாரிகளின் விடுமுறையை ஒடிசா மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. 62 பேர் காயமடைந்ததாகவும் பலரை காணவில்லை என்றும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நிலநடுக்கம் காரணமாக சுமார் 34,900 வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் 15,000 வீடுகளில் குடிநீர் விநியோகம் தடைபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண முகாம்களில் 8,800 மேற்பட்டவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. மனுஷா, மனவ் தாக்கர், ஹர்மீத் தேசாய் ஆகியோர் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. ஸ்ரீஜா குலா, சைந்தலின் தாஸ், ஸ்ரீஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். இறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி வரும் 2 நடைபெறவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் ஸ்ரீசங்கர முரளி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 10 நொடிகள்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
1: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேர்களுக்கு வணக்கம். இன்று சர்க்கரை நோய் அல்லது நீரிழிவு நோய் மற்றும் எலும்பு ஆரோக்கியம் அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். டயபெட்டிஸ் மெலிட்டஸ், இது வந்து நம்ம உடல்ல இருக்கிற எலும்புகளை மட்டுமல்ல கண்களை பாதிக்கும், கிட்னியை பாதிக்கும், இரத்த நாளங்களை பாதிக்கும், மூளைக்கு செல்லும் ரத்த ஓட்டத்தை தடைபடுத்தி பக்கவாதம் ஏற்படுவதற்கு காரணமாகவும் அமைய அதிக வாய்ப்பு உள்ளது. அதனால சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது ரொம்ப

அவசியம். நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஒரு டயபிட்டிஸ் மெலிட்டஸ் எப்படின்னா, சாப்பிடாம ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் சாப்பிடாம, அதாவது வெறும் வயித்துல இருக்கும்பொழுது, எதுவும் சாப்பிடுவதற்கு முன்பு ரத்த மாதிரியை எடுத்து அதுல சர்க்கரை அளவை பார்க்கும்பொழுது 70-110 இருக்கணும். இதுதான் ஐடியல். 60-110 mg இருந்ததுன்னா நீரிழிவு நோய் இல்லை அவங்களுக்கு. 100 வரைக்கும் கண்டிப்பாக சேஃபான ஜோன், 100-110 பார்டர் லைன் சொல்லலாம். 110 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதிகமாக இருக்கு. அதே போல சாப்பிட்டுட்ட பிறகு 1.5 மணி நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் கழிச்சு ரத்த மாதிரி எடுக்கும்பொழுது அது 160 மிகாமல் இருக்கணும். 110 அல்லது 120 160 இருக்கணும். அது 170 அல்லது 180 தாண்டுது, 200 தாண்டுதுன்னா நிச்சயமாக அவங்க சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டே ஆகணும். அடுத்தது HbA1c, இதை பத்தி நேர்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின், அதாவது கடந்த 3 மாதத்துல நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்பத இந்த HbA1c மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். HbA1c நார்மலா 5-6% குள்ள இருக்கணும். சுலபமாக புரியுற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உதாரணத்துக்கு ஒரு குலோப் ஜாமுன் செய்யறோம், அதை ஒரு சர்க்கரை பாகுல ஊற விடுறோம், இன்னொரு குலோப் ஜாமுன்

0: கேட்டிருப்பீங்க, கிளைகோசிலேட்டட் ஹீமோகுளோபின். அதாவது கடந்த 3 மாதத்துல நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்பத இந்த HbA1c மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். HbA1c வந்து நார்மலா 5-6% குள்ள இருக்கணும். சுலபமாக புரியுற மாதிரி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்போ உதாரணத்துக்கு ஒரு குலோப் ஜாமுன் செய்கிறோம், அதை வந்து ஒரு சக்கரை பாகில் ஊற விடுறோம். இன்னொரு குலோப் ஜாமுன் செய்கிறோம், அதையும் ஒரு சக்கரை பாகில் இருக்கிறோம். இந்த முதல் சக்கரை பாக செஞ்சது 1 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ சக்கரை போட்டு செய்கிறோம். இன்னொன்னுல 1 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ சக்கரை போட்டு செய்கிறோம். எந்த குலோப் ஜாமுனில் சக்கரை அதிகமாக உறிஞ்சப்படும், எதில் 2 கிலோ போட்டோமோ அதில் நிறைய சக்கரை உறிஞ்சிக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம உடம்புலையும், நம்ம ரத்தத்தில் சிகப்பணுக்கள் தான் நம்மளுக்கு வேண்டிய குளுக்கோஸை நம்ம கல்லீரல் கொண்டு போய் எல்லா அணுக்களுக்கும் போய் கொடுக்குது. 120 நாட்கள் ஒரு சிகப்பணு வாழ்நாள் நம்ம உடம்புல. அதன் பிறகு அது மண்ணீரல்ல போய் அது அழிக்கப்பட்டு இரும்பு சத்து கிரகிக்கப்பட்டு மீதி எல்லாம் அது டிஸ்இன்டெகிரேட் பண்ணி அது வெளியேற்றிடும் உடம்பு. இதான் நார்மல் பிசியாலஜி. இப்போ இந்த HbA1c இந்த 120 நாள் இருக்கு இல்லையா ஒரு சிகப்பணுக்கள், அந்த 120 நாள்ல அது எவ்வளோ நாள் எவ்வளோ சுகர்ல ஊறி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற டெஸ்ட் தான் இந்த HbA1c. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது 6% அளவுக்கு அது ஊறி இருக்கணும் சர்க்கரையில். அதுக்கு மேல ரத்தத்தில் சர்க்கரை இருந்ததுன்னா அதிகமா உரியும் இல்லையா. அப்ப அதிகமா உரிச்சுன்னா போகும். இப்ப ஏற ஏற என்ன அர்த்தம், நம்மளுக்கு சக்கரை 3 மாசமாகவே ரொம்பவும் இருக்கு என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். HbA1c ஒரு 7% ஒருத்தருக்கு 15% ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு சக்கரை நோயோட உக்கரம் ரொம்ப அதிகம். யாருக்கு 15% இருக்கிறவங்களுக்கு, இதே 7% இருக்கிறவங்களுக்கு மைல்டா இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த சக்கரை நோய் அதிகமா இருக்கும் போது கண்டிப்பாக அதற்குண்டான சிகிச்சை முறையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற எல்லா அணுக்களும், எலும்புகள், தசைகள், தசை நார்கள், கிட்னி, கண்ணு, இருதயம், மூளை, இது எல்லாமே ஆரோக்கியமாக இருந்திருக்கும். அதனால நம்ம பாதத்துல ஏதேனும் புண் ஏற்பட்டா கூட அது சீக்கிரமா ஆறாது. அதனால நம்மளுடைய புண்கள் ஏற்படுதுனாலும் அந்த சுகர் கண்ட்ரோல் இல்ல அப்படின்றத நம்ம சந்தேகப்படணும். அதை நம்ம உங்களோட மருத்துவர் அணுகி சாப்பிடாம ஃபாஸ்டிங் பிளட் சுகர், போஸ்ட்பிராண்டியல் பிளட் சுகர், HbA1c இந்த 3 மாசம் சுகர் கண்ட்ரோல் இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணா நம்ம எந்த அளவுக்கு கட்டுப்பாடுல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தோள்பட்டை ஒரு ஃப்ரோசன் ஷோல்டர் அது வர்றதுக்கு காமன். கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், மணிக்கட்டுல தசைகள் வீங்கி போறது, ட்ரிகர் ஃபிங்கர் நம் கை விரல்ல டைட் ஆகிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அதிகமா ஏற்படும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கால்சியம், புரோட்டீன், விட்டமின் டி உள்ள உணவுகளை எடுத்துட்டு தினமும் 30 நிமிஷம் நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது நம்மளுடைய சர்க்கரை நோய் கண்ட்ரோலுக்குள்ள வந்து நம்ம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ இயலும். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை அறவே நிறுத்திட வேணும். பாதங்களை தினமும் கழுவி சுத்தமா வச்சுக்கணும். அதனால நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, சர்க்கரையை கட்டுப்படுத்துங்கள், எலும்புகளையும் மூட்டுகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் எலும்பின் ஆரோக்கியமும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
3: நேயர்கள் இனி காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: पाणी के सभी श्रोताओं का स्वागत करना चाहते हैं ग्लासगो में चल रहे कॉमनवेल्थ गेम्स 2026 के 7वें दिन के अपडेट्स के साथ 10 खेलों वाले छोटे फॉर्मेट में उतरते हुए 122 सदस्यों वाली भारतीय टीम के सामने एक अनोखी और मुश्किल चुनौती है। ग्लासगो ने कुश्ती, बैडमिंटन, हॉकी, शूटिंग और टेबल टेनिस जैसे पारंपरिक खेलों को हटा दिया जिनमें भारत का दबदबा रहा है और बर्मिंगहम 2022 में भारत को मिले कुल पदकों में से लगभग आधे पदक इन्हीं खेलों में आए थे। फिर भी इस साल भारत का नजरिया निडर और नए जोश वाला है। खेलों की बदली हुई सूची से निराश होने के बजाय भारतीय खिलाड़ी इन गेम्स को अपनी काबिलियत साबित करने के एक बड़े मौके के तौर पर देख रहे हैं। पैरा एथलेटिक्स में शानदार डबल पोडियम फिनिश से लेकर ट्रैक पर लंबी दूरी की दौड़ में ऐतिहासिक सिल्वर मेडल तक टीम इंडिया दुनिया को एक जबरदस्त संदेश दे रही है।
5: भारोत्तोलन में 2 दिन पहले तक हर दिन पदक आ रहे थे। भारतीय झोली भरने के काम का वजन भी उन्होंने ही उठा रखा था। हालांकि पिछले बर्मिंगम खेलों के 3 स्वर्ण सहित 10 पदकों की बराबरी तो इस बार नहीं हो पाएगी, लेकिन अब पदकों की जिम्मेदारी मुक्केबाजों ने उठा ली है। एक नया इतिहास लिखने जा रहे हैं। एथलेटिक्स में ट्रैक और फील्ड दोनों में ही अब भारतीय मजबूत दावेदारी ठोकने में सक्षम दिख रहे हैं, तो तैराकी और बोल्स में भी अंतर्राष्ट्रीय स्तर पर पहचान बनाने की कोशिशें जारी हैं। और पैरा खिलाड़ियों के जज्बे को तो सलाम है हमेशा ही। राष्ट्रमंडल खेल ग्लासगो 2026 का 7वां दिन और सारे विवरण के साथ उपस्थित हैं हम।

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:46. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சி தொடங்கும் முன்
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: எல்லாருமே வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, அப்படியே நம்ம எஃப்எம் ரெயின்போவை கேட்டுக்கிட்டு வேலைகள் எல்லாம் செய்யும் பொழுது அந்த டென்ஷனே இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா வந்து ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே எல்லா வேலைகளையும் நம்மளாம் முடிப்போம் இல்லையா.

உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ வந்தாச்சு. வணக்கம் மக்களே, இதுல ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எஃபி க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம் 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஆன்சரை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து காரணங்களை சொல்றீங்க, ஆனா இதுக்கான தீம் கருப்பொருள் அப்படின்னு தான் நான் வந்து கேட்டிருந்தேன். சரி ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் ஐடியில் போயிட்டு உங்களுடைய பதிலை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோட எண்டில் யார் யாரெல்லாம் சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, விடுதலை படத்திலிருந்து அப்படியே காட்டு மல்லி வாசம் வீசப்போகுது, பாட்டு கேட்கலாமா?

0: ஓடி, நான் வரேன். கோ, சித்தனை இல்லை, நான் போறேன்.
1: திரும்பி வர, நீ பாட்டு போயிட்டே இருக்க.

0: பாப்பா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? வீட்டுல இருந்து பெரியவங்க யாரையாச்சும் வர சொல்லி அப்பத்தா கிட்ட பேச சொல்லுங்க.
0: அம்மா கிட்ட சொல்லிட்டேன், வர்றேன். நாங்க உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லான்ட்டுதான்.
2: जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு FB க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, மனித கடத்தலுக்கு எதிரான உலக தினம். 2026 கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இதுக்கான சரியான பதில வந்து ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி இருந்தாலும் பட் ஒரு சில பேர் வந்து சரியான பதில வந்து சொல்லியிருக்காங்க. யார் யார் அப்படின்றத இப்போ தெரிஞ்சுக்கலாம். கோவிந்தன் பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், சென்னையிலிருந்து அன்புராணி, லோகேஸ்வரி தினேஷ், புலுவப்பாளையம்லிருந்து ஆனந்த முருகன், கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ், அரியலூர்லிருந்து வீரதுரை, காரைக்கால்லிருந்து சேப்பு விஜயராகவன், பெரியவளையம்லிருந்து கி ரவிச்சந்திரன், சென்னையிலிருந்து அந்தோணி ராஜ், மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம். சோ இவங்க எல்லாருக்குமே வந்து FM ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள். இன்னும் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, நிறைய வந்து அதாவது வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்களாம் வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா கலர்ஃபுல்லா இருக்கு நம்மளுடைய FB பேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியை வந்து கேட்டு ரசிச்ச எல்லாருக்குமே வந்து நன்றி. இதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்லாம் போட்ட எல்லாருக்குமே வந்து இப்போ ரெயின்போ சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து அப்படியே சும்மா விட முடியாது இல்லையா, ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து சரியான பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டும் இருக்கீங்க. இப்ப உங்க எல்லாருக்காகவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணுங்க.

அடுத்ததான் உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ வெயிட்டிங்ல இருக்கு. நம்ம புதுவை இன்னைக்கு எந்த ஆர்ஜே எங்கிருந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா புதுவையில இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றதே இப்பதான்ப்பா நம்ம புதுவை ஷோ கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே நிறைய பிளேஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம ஆர்ஜேஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்தை தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்த பத்தி ஸ்பெஷலா நிறைய விஷயங்களை வந்து நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் அவங்க வாயால அந்த இடத்த பத்தி சொல்லும் பொழுது இன்னுமே நம்மளுடைய ஷோ வந்து கலர்ஃபுல்லா ஆகிட்டே போகுது. சரி, இப்ப நிகழ்ச்சியில நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. உங்க எல்லாருக்காகவுமே இந்த பாடல்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். சத்தீஸ்கரின் புகழ்பெற்ற பஸ்தர் தசரா திருவிழாவில் முக்கிய பங்கு வகிக்கும் பல்வேறு பழங்குடியின சமூகங்களின் பிரதிநிதிகள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை ராஷ்டிரபதி பவனில் சந்திக்க உள்ளனர். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா புதுடெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டிற்கான எல்லைகளற்ற வளர்ச்சி என்ற கருப்பொருளை நேற்று வெளியிட்டார். இந்த மாநாடு அடுத்த மாதம் 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பீகாரின் பாங்கிபூர், குஜராத்தின் மஞ்சள்பூர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் தாதியா ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஒடிசாவில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. ஆற்றுப்படுகை பகுதிகளை ஒட்டி வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிவாரணம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தி வருவதாகவும் மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பாகூர் துணை மின் நிலையம் பண்டசோழநல்லூர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை முள்ளோடை, மூர்த்திக்குப்பம், குறவள்ளிமேடு, வண்ணாங்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம் மற்றும் சூழியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் உன்னதி ஹூடா, HS பிரணாய், அன்மோல் கார், தருண் மன்னப்பள்ளி, தன்வி சர்மா, தனியா ஹேம்நாத் உள்ளிட்டோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. முன்னதாக

நடைபெற்ற பாரா தடகள போட்டிகளில் 100 மீட்டர் ஓட்ட பிரிவில் திலீப் மகாதுக்காவி தங்கப்பதக்கமும் முகமது பாசில் மொர்சிங்கநாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். உற்சாகமான இந்த காலை நேரம், இந்த நாள் உங்க எல்லாருக்குமே சிறப்பு நாளாக அமையம் ரெயின்போவின் வாழ்த்துக்கள். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்களோட அர்ச்சனா. டைம் இப்போ 8:03:25 ஆகுது. நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம ஆர்ஜே ஜோ எங்கிருந்து பேச போறாங்க, பேசலாமா? ஹாய் ஜோ, குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் அனைவருக்கும். அன்பான சாலை வணக்கம். நம்ம வந்து நமக்குள்ளதுக்காக ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நல்ல பேசிட்டு இருக்க நல்ல ஸ்பாட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருபுவனையில நம்ம இந்த விழுப்புரத்துக்கும் நாகப்பட்டினத்துக்கும் போற பைபாஸ்ல இருந்து பேசிட்டு இருக்க. இது என்ன பைபாஸ் பாத்தீங்க அப்படின்னா, NH 332 அப்படின்ற பைபாஸ்ல பேசிட்டு இருக்க. ஸோ எல்லாரும் அவங்க ஒர்க்கை பாலில் ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஸோ அங்கேயும் எங்கேயோ அப்படின்ட்டு ரொம்ப பரபரப்பாக பேசிட்டாங்க. ஸோ பைபாஸுமே ரொம்ப பரபரப்பாக காலை நேரம் இல்லையா, ஸோ எல்லாரும் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டாங்க. ஸோ நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜேக்கு, ஸோ இந்த ஊரை பற்றி பேசுறதுக்காக இந்த ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த ஊரை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க, என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க அப்படின்றத அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு. போக போக வளர வளர கடமைகள் வந்துருக்கு இல்லையா, அதெல்லாம் வளர வளர்த்து கூட்டிகிட்டே இருக்கு.
4: பாதி ஊரை சுத்திட்டு இருக்கும், அது அந்த மாதிரி ஒரு என்ஜாயா இருக்கும்.

எனக்கு
சொந்த ஊர்லயே வேலை செய்யறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். கூடவே வந்தோம்னா பெற்றோர்கள்

0: நம்ம புதுவை நிகேஷ்ல ஒரு சூப்பர் ஹிட் சாங் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
4: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ₹5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ₹3 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. த ஹெட்லைன்ஸ். லோக்சபா பாசஸ் ஆன்டி பேப்பர் லீக் அமெண்ட்மெண்ட் பில் வித் ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட் ஆஃப் அப் டு 10 இயர்ஸ் இன் ஜெயில். போலிங் பிகின்ஸ் ஃபார் பை எலெக்ஷன்ஸ் டு 3 அசெம்பிளி கன்ஸ்டிச்சுவன்சிஸ் இன் பீகார், குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். Bihar government decides to reopen closed sugar mills at Rayam in Darbhanga and Sakri in Madhubani. India's merchandise exports rise 15% despite Red Sea crisis and global turmoil. Annual Kanwad Yatra for Shravana month to begin today. And para-athlete Dilip Kavit wins gold while Mohammed Basil bags silver in men's 100-meter race at Commonwealth Games. The Lok Sabha has passed the anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026 incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. The legislation mandates that every state government and union territory administration establish special fast-track courts for day-to-day

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 8:30, 11:00.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே.
4: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
0: உங்கள் FM ரெயின்போவில்
4: தினமும் காலை 9:02
0: நேயர் விருப்பம்.
1: வெல்கம் பேக் டு நம்ம புதுவை. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ஜோ திருபுவனை இங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம் வாங்க ஜோ.
5: போன உடனே கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகி கிளாஸ் நடக்கும். நீங்க இப்ப வந்து

உங்கள் மனதோடு

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல் நம்ம புதுவை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 8:41:55 நொடிகள் ஆகுது. திருபுவனை இங்கிருந்து நம்ம ஆர்ஜே ஜோ ஷோ பண்ணிட்டு இருக்காங்க, பேசலாம் வாங்க ஜோ.
1: நம்ம ஆர்ஜே சொன்ன திருபுவனை
2: எல்லாருக்கும் ஒரு நேரத்துல கண்டுபிடிச்சிட்டு அப்படி நல்லா அமைதியா போகும். யாருக்கும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தொந்தரவு இருக்காது, நல்லா இருக்கும், அமைதியா இருக்கும். கொஞ்ச நேரம் நாம பார்த்துட்டு இருப்போம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிடுவோம். தூங்கிட்டு அதுக்கப்புறம்

0: வேலையை பார்ப்போம். கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். நல்லா அமைதியாதான் இருக்கும், புதுச்சி நல்லாதான் இருக்கும். எனக்கு தொந்தரவு இல்லாதவரை எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கிட்ட வரும்போது நான் வந்து அதை இது பண்ணிக்குவேன். இப்ப யாருக்கும் நான் தொந்தரவா இருக்க மாட்டேன். எனக்கு தொந்தரவு கொடுத்தா அதையும் சமாளிக்கிட்டு எப்படி தெரியும். செக்யூரிட்டியா இருக்கிறதுனால பல பேரை பார்த்துருக்கேன் நான். அதனால எனக்கு தெரியும் எப்படிதான் பார்த்து அனுபவத்துல நிறைய பேரை
1: பார்த்துருக்கேன்.
0: செக்யூரிட்டி ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கிட்ட இருக்கமா. அப்படி வயசு அப்படி 50 கிட்ட வந்துடுச்சு எனக்கு. அப்படி இருக்கு, நல்லாதான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அதை பிடிக்கிறதுனால நான் வந்து எல்லாரையும் பாதுகாக்கிறேன். எனக்கு வந்து இவங்க யார் போனாலும் வீட்லையுமே சரி, இங்கே செக்யூரிட்டி வேலை செஞ்சேன்னா வீட்லையுமே பார்த்தீங்கன்னா ரோட்ல யாராவது போறாங்கன்னா என்னாங்கன்னா இந்த தெருவில் யாராவது போறாங்க வராங்கன்னா ஏசி உடனே என்ன ஏதுன்னு பார்ப்பேன். அது பழகி போன விஷயம் இல்லையா, ஒரு புது ஆளா வந்தா யாரு எதிர்ப்பு விசாரிக்கிறது போறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். இங்க ஆபீஸுக்கு வந்து டியூட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கம்பெனில அப்படி யாரு வராங்க எல்லா பக்கமும் நமக்கு பரிச்சயமா இருக்கும். நைட் ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் யாரும் வெளியில வர மாட்டாங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா பகல் ஷிப்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க போவாங்க, எல்லாருமே நம்மளை பார்த்து வணங்கி பணத்தை வச்சுதான் போவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே நமக்கு பழக்கம், அதிகாரியில இருந்து கீழ வேலை செய்யறது எல்லாருமே நமக்கு வந்து பழக்கப்படுத்துவாங்க. அதுதான் செக்யூரிட்டி ஒர்க்ல ஒரு இது, யாரை பார்த்தாலும் எல்லாருமே நமக்கு வந்து நம்ம வழக்க வச்சுதான் அவங்க உள்ளேயே போகணும். அந்த மாதிரி செக்யூரிட்டி வேலையில வந்து சாதாரணமா அனுப்பிக்கிறது எல்லாம் நம்மளை பார்த்ததுக்கு அப்புறமா உள்ளேயே போவாங்க. அதுதான் உண்மை. இல்ல இல்ல, தனித்தனியா வேற வேற கம்பெனி தான் இந்தியா இல்ல. நான் பல கம்பெனியில பார்த்துட்டுதான் இங்க வந்துருக்கேன் சார். இங்க வந்து ஒரு 3-4 வருஷமா தான் வேலை செய்யறேன். அப்படி செக்யூரிட்டி வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு, அவ்வளவு அப்படி போயிட்டே இருக்கு. அனுபவங்கள்லாம் பல இடங்களை பார்த்துருக்கேன். கல்லூரி வாழ்க்கைகளை காலேஜ் செய்து இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் பல சப்பாடு மாணவர்கள் வருவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிறேன். அவங்க கூட போய் சொல்லி இளமை பருவம் நம்ம ஜாலி தீர்ந்து நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி காலேஜ்ல தான் இருந்தேன். காலேஜ் பசங்க இருக்கும்போது அவங்க கூட வந்து அவங்க வயசு கூட நான் சேர்ந்துருவேன். அவங்க எப்படி ஜாலியா இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து பழகி நானும் வயசை கம்மி பண்ணிக்கிட்டு ஜாலியா அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவேன். ஃப்ரெண்ட் ஆகி எல்லா பசங்களும் வர்றவங்க அதெல்லாம் அவங்க ஜாலியா இருக்கும்.
1: அவங்க வந்து அவங்க செக்யூரிட்டி ஒர்க் வந்து ரொம்ப சூப்பரா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து ரொம்ப ரசித்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நம்ம ஐயா இன்னும் நிறைய பேசணும் அப்படின்னு சொன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்க அவங்க கூப்பிட்ட உடனே நம்ம ஐயா வந்து கம்பெனில இருந்து கூப்பிட்டாங்கன்னா தவிர்க்க முடியாது இல்லையா. சோ அதனால அவங்க டக்குனு கிளம்பிட்டாங்க. சோ நீங்க தொடர்ந்து கேளுங்க, இது ஏற்கனவே 1-2-2.8 கேள்வி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நம்ம புதுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம ஆர்ஜே ஜோ திருபுவனை இங்கிருந்து பேசிட்டு இருக்காங்க. பேசலாம் ஜோ.
2: நம்ம எல்லாருமே அங்கேயும் போயிட்டு இருக்காங்க. இந்த பைபாஸ் வந்து நம்ம ஊர் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இங்க இருந்து பார்த்ததோட எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து ஃபாஸ்டா செய்யறாங்க. ஏன்னா முதல்ல சின்ன சின்ன ரோடா இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம நேர் சொல்லியிருக்காங்க. இப்ப வந்து நல்லா பெருசா பைபாஸ் கட்டுறதுனால அவங்களோட ஒர்க் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டா என்னால செய்ய முடியுது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த திருப்பூர்ல வந்து நிறைய கம்பெனி இருக்கு. ஸோ அதனால காலையில எல்லாரும் வந்து அவங்களோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றதுனால ஊர் வந்து ரொம்ப ஏழ்மையாவே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு. நான் பார்த்ததுல வந்து கொஞ்சம் ஊர் வந்து கொஞ்சம் அமைதியா செக்யூரா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஊர் வந்து கம்பெனிலாம் இருக்கிறதுனால ரொம்ப, ஏன்னா கம்பெனிக்கு போறவங்க வர்றவங்க சுத்து முடிச்சு போறவங்க பஸ் அப்படி இப்படின்னு எல்லாமே நான் இங்க இருந்து பார்க்க வர பஸ் எல்லாமே இந்த ஊருக்கு ஸ்டாப்புக்கு வந்து நிறைய பேர் இறங்குறாங்க. இப்ப ஏரியாவுக்கு ஒர்க்குக்கு வர்ற

போறாங்க அப்படின்ட்டு ஸ்கூலுக்கு போறவங்க எல்லாம் சைக்கிள் வந்து சும்மா மின்னல் மாதிரி பறந்துட்டு இருக்காங்க. பர்சனலா எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறதுனால பர்சனலி எனக்கு வந்து இந்த ஊர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஊர் வந்து யாராவது பார்க்கணும் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம வந்து விசிட் பண்ணுங்க, ஏன்னா நல்லா இருக்கு ஊர், ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கும் போது நமக்கு அதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு எனர்ஜெட்டிக்கா அப்படி இருக்கணும் போல அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையா இருக்கு. ஸோ இதோட நான் தாத்தா பை பை சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ நீங்க மறக்காம தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 பண்ணுறது.

0: நேரம் 8:55 FM ரெயின்போவில் தொடர்வது.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு என்ன பொழுதுபோக்கு தெரியுமா? தன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட ஏடா கூடமாக ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது, அவங்க பதில் சொல்ல தெரியாமல் முழிக்கிறாங்கள்ல அதை பார்த்து ரசிக்க வேண்டியது, இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. ஒரு நாள் அவருடைய மந்திரி ஒருத்தர் அவர்கிட்ட மாட்டினார். அவரை கிட்டத்தில் கூப்பிட்டு, அமைச்சரே எனக்கு ஒரு சந்தேகம்னார். என்னன்னார் அமைச்சர்? கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாராம். ஆமாம் இருக்கிறார் அப்படின்னாராம் அவர். அவர் என்ன சர்வ வல்லமை படைத்தவரா அப்படின்னாராம். ஆமாம் அரசே, அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. இருந்த இடத்துலேருந்தே கண் சிமிட்டுகிற நேரத்தில் ஏராளமான அற்புதங்களை நிகழ்த்த அவனன்றி யாரால் முடியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு சந்தேகம்னாராம் ராஜா. என்ன சொல்லுங்கன்னார். நீங்கள் சொல்கிறீங்க அவர் சர்வ வல்லமை படைத்தவர், இருந்த இடத்துலேருந்தே ஏராளமான அற்புதங்களை செய்யக்கூடியவர்னு. அப்படி இருக்கிறப்போ அவர் இருந்த இடத்துலேருந்தே ஒருத்தனுடைய கஷ்டத்தை தீர்த்து வச்சுள்ளாமே, மேஜிக் பண்ணுறது மாதிரி. அதை விட்டுட்டு பக்தன் கூப்பிட்டா உடனே ஒரு வாகனத்து மேலே ஏறி ஏன் இங்கே ஓடி வரணும்? அப்படி வர்றதாக புராணம்லாம் சொல்லுதே. அவருக்கு இருக்கிற சக்திக்கு அவர் உட்கார்ந்த இடத்துலேருந்தே ஒரு விரலை அசைச்சா இங்கே பக்தனுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சுடாதா அப்படின்னாராம். அமைச்சர் யோசனை பண்ணி பார்த்துருக்கார். அப்புறம் சொன்னாராம், மன்னா இந்த கேள்விக்கான பதிலை சமயம் வர்றப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போதைக்கு அவர்கிட்டேருந்து தப்பிச்சார். கொஞ்ச காலம் கழித்து ஒரு நாள் ராஜா வந்து உல்லாச பயணம் புறப்பட்டார். அவருடைய குடும்பம் உறவினர்கள் இன்னும் எல்லோரும் சேர்ந்து போனாங்க. ஒரு பெரிய படகுல ஏறி ஒரு நதியை கடந்து போயிட்டுருக்கிறாங்க. அந்த படகோட ஒரு முனையில் ராஜா உட்காந்து நதியோட அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறார். இன்னொரு முனையில் அமைச்சர் இளவரசனுக்கு ஏதோ வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கிறார். அந்த படகு நடு ஆற்றுல போயிட்டுருக்குது. அப்போ தொப்புன்னு ஒரு பெரிய சத்தம். அரசே, நம்ம இளவரசர் ஆற்றுல விழுந்துட்டார் அப்படின்னு அலறினார் அமைச்சர். அவ்வளவுதான், உடனே ராஜா குபீர்னு ஆற்றுல பாஞ்சார். மகனை தேட ஆரம்பிச்சுட்டார். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நேரம் அல்லாடினார், மகனை காணலை. அதுக்கப்புறம் மந்திரியும் ஆற்றுல குதித்து ராஜா கிட்டே வந்தார். அரசே, இளவரசர் படகுல பத்திரமாக தான் இருக்கிறார், தண்ணியில் விழுந்தது வெறும் கல் தான் அப்படின்னார். ரெண்டு பேரும் ஈர உடையோட படகுக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜா மந்திரியை கோபமாக பார்த்தார். இது என்ன விளையாட்டுன்னார். அரசே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் கேள்வி

0: கேள்விக்கு வந்து பதில் ஒன்று கேட்டீங்க, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் அனுபவ ரீதியாக உணரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படின்னார். அப்புறம் விளக்கம் கொடுத்தார், அரசே ஒரு பக்தனுக்கு கஷ்டம்னா இருந்த இடத்துலேருந்து அதை தீர்த்து வைக்கலாமே கடவுள், ஏன் நேரில் ஓடி வரணும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போ நடந்தது என்ன, இளவரசர் தண்ணியில் விழுந்துட்டாருன்னதும் நீங்கள் ஊன்னு சொல்லி ஒரு விரலை காட்டினா போதும், உடனே தண்ணியில் குதிக்கிறதுக்கு ஏராளமான காவலர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க, இளவரசர் விழுந்துட்டாருன்னதும் அவர் எந்த பக்கம் எந்த திசையில் விழுந்தாருன்னு கூட கேட்காம உடனே தண்ணியில் குதிச்சிங்க, அப்படி உங்களை குதிக்க வச்சது எது? மகன் மேலே உள்ள பாசம், அன்பு, அது மாதிரி தான் கடவுளும் ஓடி வர்றார் அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த ராஜா ஏடா கூடமாக எதுவும் கேள்வி கேட்குறதே இல்லையா, அந்த பழக்கத்தை விட்டுட்டாராம். அதனால் இந்த தகவலை கேட்டு உடனே நீங்களும் கடவுளே கொஞ்சம் இப்படி வந்துட்டு போ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வர்றாரா அப்படின்னு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு நிற்கக்கூடாது. இந்த கதையோட கருத்து என்னென்னா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படிங்கிறது தான். அன்பு வந்து வலிமையானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்களுக்கு ஒரு கல்யாண பத்திரிக்கை வருது, அதுக்கு நீங்கள் வாழ்த்து செய்தி அனுப்புகிறதுக்கும் நேரில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லை? அன்னைக்கு ஒருத்தன் அப்படி தான் வந்தான், கையில் ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுருந்தான். சார், இந்த கல்யாணம் கல்கத்தாவில் நடக்குது, ரொம்ப தூரம்தான், இருந்தாலும் நான் நேரில் போய் கலந்துக்க போகிறேன்னா. மாப்பிள்ளை அவ்வளவு நெருக்கமானவரான்னு? இல்லை சார், மாப்பிள்ளையே நான் தான் அப்படிங்கிறான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர், பாரா தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப் பிரிவில் தங்கம் வென்ற திலீப் மஹாத் காவித் மற்றும் வெள்ளி பதக்கம் வென்ற முகமது பாசில் முர்சிங்கநாகத் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய கர் மின்சார திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 39,000 குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செங்கடல் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் நிலவும் நெருக்கடிகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் சரக்குகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற ஜே ஆடி டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய திரு பியூஷ் கோயல் இவ்வாறு தெரிவித்தார். பீகாரின் பாங்கிபூர், குஜராத்தின் மஞ்சள்பூர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் தாதியா ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஒடிசாவில் கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு நீடித்து வருகிறது. ஆற்றுப்படுகை பகுதிகளை ஒட்டி வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் நிவாரணம் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநில நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருபுவனை துணை மின் நிலையம் தொழிற்பேட்டை மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை திருபுவனை பிரதான சாலை, திருபுவனை பாளையம், மதகடிப்பட்டு பாளையம், மதகடிப்பட்டு, நல்லூர், நல்லூர் குச்சிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் உன்னதி ஹூடா, HS பிரணாய், அன்மோல் கார்ப், தருண் மன்னப்பள்ளி, தன்வி சர்மா, தனியா ஹேம்நாத் உள்ளிட்டோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:11. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நேயர் விருப்பம். இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போனை எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 7598510505 இந்த நம்பருக்கு. என்ன வாட்ஸ்அப் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம் பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் முறையும் டைப் செஞ்சு சீக்கிரமா எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேவரட்டான சாங் எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில எப்ப விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க, கும்பகோணத்துல இருந்து ரமேஷ், ஜெயந்தி, கைலாசம், கதிரவன், துர்கா, சீனிவாசன் இவங்களுடைய விருப்பமான பாடல் வருது, கேட்கலாம். ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா? தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின் தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா புத்தூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. ஜெயம் திரைப்படத்திலிருந்து.
2: ஏண்டா அழுகுற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

0: பழம் அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா ஞான பழம்.
1: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருஞ்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பழம்

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா கோவையில் இருந்து லூயிஸ் உருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க. ரன் திரைப்படத்திலிருந்து

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிரிவேதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: நவ நிகழ்ச்சியில அடுத்துதான் கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து டைம் கரெக்டா 9:20 24 நொடிகள்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா கள்ளக்குறிச்சியிலிருந்து சரவணன் அமுதா ராஜசேகர் ஜோதிகா வேல்முருகன் விருப்பமான பாடலை கேட்டிருக்காங்க. அமரன் திரைப்படத்திலிருந்து

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து நிறைய விருப்பமான பாடல்களை வந்து கேட்டிருந்தீங்க. பட் எல்லாருடைய பாடல்களையும் இந்த டைம்குள்ள பிளே பண்ண முடியல. இருந்தாலும் நம்மளுடைய நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பாடல் கேட்ட எல்லாருக்குமே ஒரு பாடலை கொடுக்கறது அப்படின்றது தான். ஏன்னா யாருடைய மனசுமே வந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா. இன்னைக்கு இன்னும் யார் யாரெல்லாம் வந்து விருப்பமான பாடலை வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். கடலூர் கூத்தப்பாக்கத்திலிருந்து சோனாட்சி, சிவகுமார், கடலூர் ஓட்டியிலிருந்து சுரேஷ், மாதவரம்லிருந்து சரஸ்வதி, பத்மநாபன், அடுத்ததா தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், அதுக்கப்புறம் வந்து ரமணி அப்படின்றவங்களும் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்ததா வந்து கஞ்சனூர்லிருந்து அருமைதுரை, திலகவதி, விக்னேஷ், ஆர்த்தி, சதீஷ், அருந்ததி, பன்ருட்டியிலிருந்து ஐயனார், மீரா, அஷ்மிதா, அமித்ரன், காரைக்காலிருந்து எஸ் சேப்பு, விஜயராகவன், அடுத்ததா வந்து இன்னும் யார் யாரெல்லாம் விருப்பமான பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெய்வேலியிலிருந்து நந்தகுமார், தேவிகாபுரம் வீரமணி, நன்னிலம் நாராயணன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன், தேனி மாவட்டத்திலிருந்து ராதா, கிருஷ்ணன், முத்துலக்ஷ்மி, ரிதன் தாசன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி, தேனியிலிருந்து ராதா, பிரியா, தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், பொன்னியம்மேடிலிருந்து வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, சென்னையிலிருந்து ஸ்னேகா, ரோஷினி, சூர்யா, சுரேஷ், மறுபடியும் சென்னையிலிருந்து சூர்யா, சரண்யா, வாரி.

பிரியங்காவில் இருந்து கதிரவன் இவங்க எல்லாருமே வந்து விருப்பமான பாடலை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கோவூர்ல இருந்து சூரியமூர்த்தி, திட்டக்குடியிலிருந்து செல்வராசு, நவீன், சுந்தர், குபேந்திரன், ராமசாமி இவங்க எல்லாருமே வந்து விருப்பமான பாடலை கேட்டிருந்தாங்க. பட் எல்லாருடைய பாடலையும் வந்து இந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து போட முடியல அப்படின்றது தான். இதே ஷோ மீண்டும் நாளைக்கும் இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ஃபேவரட்டான சாங் இன்னைக்கே கேட்கணும் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம். இன்று மாலை 6:20 இருந்து உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ மனம் விரும்புதே இருக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு 2275230 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை நம்ம எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணலாம் இன்று மாலை 6:20 இருந்து. நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவா உங்க எல்லாருக்குமே அதாவது யார் யாரெல்லாம் வந்து பாடலாம் கேட்டு கொடுக்க முடியலையோ, அதே மாதிரி யார் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் வரத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on India's new labor codes by Dr. Pradeep Kumar Jena, Director, Ministry of Labor and Employment. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையில் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி, புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்புகள் குறித்து கேட்டீர்கள்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். இந்துக்களின் புனித மாதமான ஸ்ராவன் மாதத்தையொட்டி ஆண்டுதோறும் நடைபெறும் கன்வர் யாத்திரை இன்று தொடங்குகிறது. இந்த யாத்திரையின் போது ஏராளமான பக்தர்கள் உத்தராகண்டில் உள்ள ஹரித்வார், கௌமுக், கங்கோத்ரி உள்ளிட்ட புனித தலங்களுக்கு சென்று கங்கை நதியின் புனித நீரை எடுத்துச் செல்வர். இந்த யாத்திரையொட்டி உத்தராகண்ட் மற்றும் உத்தரப்பிரதேச மாநில அரசுகள் விரிவான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேற்கொண்டுள்ளன. ஸ்ராவன் மாதம் இன்று தொடங்குவதையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த விமான எரிபொருள் உற்பத்தி, அதன் பயன்பாட்டை அதிகரித்தல், கார்பன் உமிழ்வை கண்காணித்தல் மற்றும் விநியோக வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் நாட்டின் தயார்நிலை குறித்து ஆய்வு செய்தார். மத்திய பிரதேசத்தில் அரசு மற்றும் விவசாய பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற பாசி பயிர் கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. தகுதியுடைய ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் பாசி பயிர் விளைச்சலில் 60% வரை இனி கொள்முதல் செய்யப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானில் அந்நாட்டு குடிமக்களின் மக்கள் தொகை கடந்த 42 ஆண்டுகளில் முதல் முறையாக 12 கோடிக்கு கீழ் குறைந்துள்ளது. பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வருவதால் அந்நாடு மக்கள் தொகை தொடர்பான கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வருவதாக அந்நாட்டு உள்துறை மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரியவந்துள்ளது. கேரளத்தின் வடக்கு மாவட்டங்களான கோழிக்கோடு, வயநாடு மற்றும் கண்ணூர் ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும், மேலும் 8 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவு முதல் மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் இப்போ 10:03:19 நொடிகள் ஆகுது. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட

근데 나날샤나. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் என்ன டாபிக் தெரியுமா? எஸ், தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் தான் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. தமிழக கோட்டைகள் வெறும் கல்லும் மண்ணும் இல்லப்பா, நிறைய முன்னோர்களின் அவங்க வீரத்தையும் வரலாற்றையும் சொல்லக்கூடிய நிறைய கோட்டைகள் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கு. வேலூர் கோட்டை முதல் செஞ்சி கோட்டை வரை நிறைய கோட்டைகளை சொல்லலாம். ஸோ என்னென்ன கோட்டைகள் எங்கு இருக்கு, அதன் பெயர் என்ன, இது போன்ற நிறைய கேள்விகள் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ அந்த வரிசையில் முதல் கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? தமிழக கோட்டைகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஜெல்ரியா கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ஜெல்ரியா கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது? நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230. நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம் 7598510505க்கு.

ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.

0: அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். என்னடா இது திருக்குறள்லாம் சொல்கிறீங்க அர்ச்சனா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, இந்த திருக்குறள் தான் நீங்கள் பாட்டை கேட்க போகிறீங்க. இது என்ன பாட்டு அப்படின்னு யோசிச்சிட்டே இருங்க. கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் ஜெல்ரியா கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். பேரே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஜெல்ரியா அப்படின்றது. நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்கிறாங்களா கேட்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முந்தையனூர்ல இருந்து ராகவோபால் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கிறேன்.
0: ஓகே, சொல்லுங்க என்ன பதில் நாம கேட்ட கேள்விக்கு.
1: இது சென்னைக்கு அருகில் உள்ள பழவேற்காடு பகுதியில இருக்குது மேடம், நீங்க சொன்ன கோட்டை.
0: ஓ, சரியான பதில் தான் அப்படின்னு செக் பண்ணலாம்னு பார்த்தா சரியான பதில் சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தொல்லியல் பராமரிக்கப்பட்டு வருது. இன்னும் சொல்லணும், சரியா எக்ஸாக்டா சொல்லணும்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி தான் இதை வந்து கட்டமைச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேள்வி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வட்டக்கோட்டை கன்னியாகுமரியில் அமைந்திருக்கு. ஸோ பெரிய ஆன்சர் நானே சொல்லிட்டேன் உங்களுக்காகவே. வட்டக்கோட்டை கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போறீங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே போயாச்சு, ஸோ அங்கே இருக்கக்கூடிய வட்டக்கோட்டைக்கும் போயாச்சு. இந்த வட்டக்கோட்டையை கட்டியவர்கள் யார் அப்படின்றத நீங்கள் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணுங்க, நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்கள் பதில் சொல்லலாம். 7598510505 வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஒரு திருக்குறள் சொல்லி ஒரு பாட்டு வருதுன்னு சொன்னாலையா, எஸ் விண்ணை தாண்டி வருவாய படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் தான் மன்னிப்பாயா சாங். ரெண்டு திருக்குறள் அதுல வரும். சோ அது என்ன அதிகாரம் தெரியுமா? அன்படமை நம்ம திருக்குறள் உலகமெல்லாம் புகழ் பெற்ற இந்த நூல் திருக்குறள். இதுல இருந்து ரெண்டு குறள் எடுத்து அதுல ஆப்டா அழகா சேர்த்திருக்காங்க, கேட்கும் ரொம்ப சுவாரஸ்யமா அந்த பாட்டு இருக்கும். சோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

0: 10:30 ஆகுது. கெட் செட் கோ கேட்டிருக்கீங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல். தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் வட்டக்கோட்டை கன்னியாகுமரியில் அமைஞ்சிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லியாச்சு. ஸோ என்ன கேள்வியாக இருக்கும், இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தோம். நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்க
0: மேடம்? ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
1: இது வந்து மார்த்தாண்டவர்மனால் கட்டப்பட்டது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் இப்போதும் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேடம்.
0: திருவிதாங்கூர் மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படின்றது அவங்க அந்த சமஸ்தானத்தை சார்ந்த நபர்களால் கட்டப்பட்ட ஒன்று. சரியான பதில் சொல்லிருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இந்த வட்டக்கோட்டை 5 ஏக்கர் நிலத்துல 25 மீட்டர் உயரத்துல கட்டப்பட்டிருக்கு. கன்னியாகுமரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறதாக நமக்கு தகவல் இருக்கு. ஓகே, கெட் செட் கோல உங்களுக்காக ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி என்பவரால் கட்டப்பட்டது. இந்த கோட்டையின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. ஸோ மீண்டும் கேள்வி உங்களுக்காக, ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த கோட்டை பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி என்பவரால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோட்டை. இந்த கோட்டையின் பெயர் என்ன அப்படின்றது நீங்க நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: ரெயின்போ புதுவை 102.8-ல கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. தமிழக கோட்டைகள் குறித்த கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் நம்ம எல்லோருமே இப்போ புதுக்கோட்டைக்கு போயாச்சு. ஸோ புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை, மன்னர் விஜய ரகுநாதவ சேதுபதி இவரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, இந்த கோட்டையின் பெயர் என்ன கேட்டிருக்கும் நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: ஆரியபாளையத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
0: பலராமன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம். நீ எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பதில்?
1: திருமயம் கோட்டை மேடம்.
0: திருமயம் கோட்டை?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோட்டை, ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி கட்டிய கோட்டை திருமயம் கோட்டைன்னு சொல்லியிருக்கீங்க. சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த திருமயம் கோட்டையை பற்றி சொல்லணும்னா, கிபி 1687-ல் ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, கெட் செட் கோ கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்காகவே குட்டி புலி படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன

0: திருபதி கட்டியக்கோட்டை திருமயம் கோட்டைன்னு சொல்லியிருக்கீங்க. சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கு நன்றி மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. இந்த திருமயம் கோட்டையை பற்றி சொல்லணும்னா கிபி 1687 ராமநாதபுரம் மன்னர் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் கட்டப்பட்டிருக்கு. ஓகே, கெட் செட் கோ, கேட்டுருக்கீங்க. உங்களுக்காகவே குட்டி புலி படத்திலிருந்து ஒரு சூப்பர் சாங் வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கலாமா? ரஞ்சிக்குடி கோட்டை, ரஞ்சிக்குடி கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. தமிழக கோட்டைகள் ஒவ்வொன்றுமே நம் முன்னோர்களின் வீரம் வரலாறு இதெல்லாம் சொல்லக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த வரிசையில் அதை ஒட்டிய கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரியான பதிலை நீங்க வாட்ஸ்அப் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம், அண்ட் கால் பண்ணியும் சொல்லலாம். மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். ரஞ்சிக்குடி கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது?

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹரிச்சரன், உதித் நாராயண் இவங்க குரல்ல ஒரு சூப்பர் சாங் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. பட்டத்து யானை படத்துல இருந்து கெட்ஸ் இட் கோ கிடைச்சிங்க. தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ரஞ்சிக்குடி கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ உங்க பதில் நீங்க கால் பண்ணி சொல்லலாம். 2271760 மற்றும் 2271770 நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 7598510505க்கு

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கிடைச்சிக்கிய நம்ம நிகழ்ச்சியில தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ரஞ்சிக்குடி கோட்டை தமிழ்நாட்டில் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கு சரியான பதில் பெரம்பலூர். எஸ், பெரம்பலூர் நகருக்கு வடக்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த ரஞ்சிக்குடி கோட்டை. 17ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு கோட்டை இது. இது யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கர்நாடக நவாபின் சிற்றரசர் ஒருத்தர், அவர் தான் இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. ஸோ இங்க நமக்கு சரியான பதிலை வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரி சுபாஷ், கௌஷிக், சாய் கிருஷ்ணா. ஸோ இவங்களுக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக ஒரு சுவை சாங் வந்துட்டுருக்கு, பொன்மாலை பொழுது படத்துல இருந்து. அதற்கு முன்னதாக என்ன கேள்வி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எஸ், சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை இது. 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. ஸோ இவ்வளோ டீட்டெயில் சொல்லியாச்சு, அதன் பெயர் என்ன அப்படின்றத நீங்க தான் சொல்ல போறீங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி, பெரிய ஆன்சரா நான் சொல்லிட்டேன், சின்ன ஆன்சர் தான் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. மீண்டும் கேள்வி உங்களுக்காக இந்த நேரம். சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. விஜயநகர மன்னர்கள் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இதன் பெயர் என்ன அப்படின்றத நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க, அண்ட் மெசேஜ் கூட பண்ணலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தமிழகத்துக்குள்ள ஒரு சுற்றுப்பயணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏஸ், தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில் சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு கோட்டை 15ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்ட கோட்டை. இதன் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேர் வந்திருக்காங்க, சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா மேம்?
1: ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ஃபேன்டாஸ்டிக்கா, சூப்பரா இருக்கு மேம்.
1: ஓகே, ரொம்ப உற்சாகமா சொல்றீங்க. சொல்லுங்க, அந்த உற்சாகத்தோடவே ஆன்சர் சொல்லலாமா?
2: கண்டிப்பா மேம். என்ன கேட்டுக்கான விடை? சங்ககிரி கோட்டை. அதுதான் நம்ம சேலம் மாநகரத்துல விஜயநகருடைய அந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்டது. கூடுதல் தகவல் என்னன்னா, அதாவது சேலம் மாவட்டத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் சங்ககிரி. அந்த சங்ககிரியில அமைந்தது தான் இந்த கோட்டை. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 558 சதுர கிலோமீட்டர் ஏக்கர்ல இது அமைந்த ஒரு பெரிய கோட்டை. 15ஆம் நூற்றாண்டுல இந்த கோட்டை அப்படிங்கிறது கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட 14 அந்த கோட்டையை சுத்தி சுவர்கள் அப்படிங்கறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2319 அடி உயரம் அப்படிங்கறது இந்த கோட்டை இருக்கு அப்படிங்கறது ஒரு கூடுதல் தகவல். இது எல்லாத்த விட திப்பு சுல்தான் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய அந்த ஒரு நினைவாகத்தான் இந்த ஒரு கோட்டை அப்படிங்கறது பிரிட்டிஷ் காலத்துல 1805ஆம் ஆண்டே அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க, 18th century.
1: ஓகே, சூப்பர். என் வேலையை மிச்சம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய தகவல் ஆன்சர் தான் கேட்டேன், பட் நிறைய தகவலை சொல்லியிருக்கீங்க. சூப்பர், ஃபண்டாஸ்டிக். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த சங்ககிரி கோட்டை பற்றி ஒரு கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்துல கொங்கு நாட்டின் வரிகளை சேகரிக்கக்கூடிய இடமாக இந்த சங்ககிரி கோட்டை இருந்திருக்கு. கெட் செட் கோ கிடைச்சிருக்கீங்க. இந்த நேரம் உங்களுக்காக பாடல் ஓ காதல் கண்மணி படத்துல இருந்து. ஓகே, என்ன கேள்வி தெரியுமா இந்த நேரம் உங்களுக்காகவே?

எஸ், ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை இது. இது எங்க அமைந்துள்ளது அப்படின்றது இங்க தான் சொல்ல போறீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கட்டிய முதல் கோட்டை இது, இது எங்கு அமைந்துள்ளது, அதன் பெயர் என்ன அப்படின்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி சொல்லுங்க. இது கெட் செட் கோ நிகழ்ச்சி. உங்களோட நான் அர்ச்சனா.

0: தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக. அந்த வரிசையில ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் முதல் கட்டிய கோட்டை இது, இது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். நேர் சரியான பதில் சொல்றாங்களா கேட்கலாமே. வணக்கம்
1: அனைவருக்கும்,
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணி நகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப சூப்பரா இருக்கும். சொல்லுங்க என்ன பதில்.
1: இதற்கான சரியான விடை, சென்னையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் கோட்டை.
0: எஸ், புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்றது சரியான பதில். எஃப்எம் ரெயின்போ சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: தேங்க்யூ, தேங்க்யூ. சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோட்டை 1639 கட்டப்பட்டிருக்கு. ஜார்ஜ் அவர்களின் நினைவாக அவர் நினைவு நாள் என்று கட்டி முடிக்கப்பட்டதுனால புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் நிறைய கோட்டைகள் இருக்கு. இரண்டாம் சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட ஒரு கோட்டை அருகோண வடிவில் அமைந்திருக்கும். அதன் பெயர் மனோரா கோட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மனோரா அப்படின்ற பெயர் எதற்கு வந்தது தெரியுமா? மினரோட் அப்படின்ற சொல்லில் இருந்தா மனோரா அப்படின்ற ஒரு பெயர் வந்ததாமா. நெப்போலியன் வேர்சஸ் ஆங்கிலேயர்கள், இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க பயங்கரமா. அந்த ஃபைட்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுறாங்க. சோ ஆங்கிலேயர்கள் வெற்றியை கொண்டாடுற வகையில் இரண்டாம் சரபோஜி

மன்னர் தஞ்சையில இந்த மனோரா கோட்டையை உருவாக்கி இருக்காரு. இன்னும் நிறைய தகவல், கோட்டை பற்றிய தகவல் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பேசலாம். இப்ப சாங் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கருப்பு நிறத்தழகி சாங். கொம்பன் படத்துல இருந்து நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow புதுவை 102.8.

கெட் செட் கோ நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள் ஒரு பயணம் அப்படின்ற வகையில தமிழக கோட்டைகள் பற்றிய கேள்விகள் உங்களுக்காக கேட்டிருந்தோம். நிறைய பேர் நம்ம கால் பண்ணி சரியான பதில் சொன்னாங்க அண்ட் வாட்ஸ்அப் கூட பண்ணாங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணி சொன்ன அத்தனை நேர்களுக்கும் நேயத்தின் சார்பாக நன்றி. தொடர்ந்து கேளுங்க இது எஃப்எம் ரெயின்போ புதுவை.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று பதக்கம் வென்ற இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர், திலீப் மகாத் காவித் மற்றும் முகமது பாசில் முர்சிங்கநாகத் உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பொது தேர்வுகளில் வினாத்தாள் கசிவை தடுக்க கடுமையான தண்டனைகள் மற்றும் விரைவு நீதிமன்றங்களுக்கு வழிவகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. பிரதமரின் சூரியகர் மின்சார திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் இதுவரை 39,000 குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செங்கடல் கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் நிலவும் நெருக்கடிகள் மற்றும் உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் சரக்குகள் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டில் 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற JRD டாடா நினைவு சொற்பொழிவில் உரையாற்றிய திரு பியூஷ் கோயல் இதை தெரிவித்துள்ளார். உலகளாவிய சந்தைகளில் ஏற்றத்தாழ்வான நிலை காணப்பட்ட போதிலும் இந்திய உள்நாட்டு பங்கு சந்தைகள் சமநிலையுடன் இன்று வர்த்தகத்தை தொடங்கின. டெலகிராம் நிறுவனரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான திரு பாவெல் துரோவ் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை போனதாக ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு படை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அவரை தேடப்படும் சர்வதேச குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ஜப்பானில் அந்நாட்டு குடிமக்களின் மக்கள் தொகை கடந்த 42 ஆண்டுகளில் முதன்முறையாக 12 கோடிக்கு கீழ் குறைந்துள்ளது. அதேவேளையில் ஜப்பானில் வசிக்கும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கை 354,000 அதிகரித்து 40,31,159 உயர்ந்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியின் தொடக்கமா பாடல் வர்த்திக்கலாம். நட்புக்காக திரைப்படத்திலிருந்து

0: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் வருது கேட்கலாம் படம். அதுக்கு முன்னாடி
1: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
0: நிகழ்ச்சியில இப்ப பாடல் கேட்க போறோம். ஆஷா போன்ஸ்லே ஹரிஹரன் குரல்கள்ல ஹேராம் படத்துல இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 11:20 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததா உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல்கள்ல பாடல் வருத்தி கேட்கலாம். மனுநீதி திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா உன்னிகிருஷ்ணன் கவிதா பாடிய பாடல் வருது, கேட்கலாம். ரிதம் படத்திலிருந்து.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா ஹரிஹரன் ஸ்வர்ணலதா குரல்கள்ல பாடல் ஒருத்தி கேட்கலாம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இங்க எல்லாமே சமஹிட்டு.

மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா இளையராஜா இசையில பழனி பாரதி, வரிகள்ல உன்னிகிருஷ்ணன், சுஜாதா பாடிய பாடல் வருது, கேட்க போறோம். டைம் திரைப்படத்திலிருந்து டைம் கரெக்டா 11:43:38.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்கள் கவனத்திற்கு, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இரவு 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம். எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ். அமைப்பில் உதவி எம் சின்னதுரை. அமைப்பு கே காளிமுத்து. படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிகழ்ச்சி நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மக்களவையில் இன்று அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான உற்பத்தி மண்டலம் மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய பிரதேச அரசும் மத்திய தொலைத்தொடர்பு துறையும் புதுடெல்லியில் இன்று கையெழுத்திட உள்ளன. ரஷ்யா உக்ரைன் மீது நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து கூடுதல் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறு கோரியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. மத்திய பிரதேசத்தில் அரசு மற்றும் விவசாய பிரதிநிதிகள் இடையே நடைபெற்ற பாசிப்பயிர் கொள்முதல் தொடர்பான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை தொடர்ந்து விவசாயிகளின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. தகுதியுடைய ஒவ்வொரு விவசாயியிடமிருந்தும் பாசிப்பயிர் விளைச்சலில் 60% வரை இனி கொள்முதல் செய்யப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. டெலிகிராம் நிறுவனரும் அதன் தலைமை செயல் அதிகாரியுமான திரு பாவெல் துரோவ் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு துணை போனதாக ரஷ்யாவின் மத்திய பாதுகாப்பு படை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அவரை தேடப்படும் சர்வதேச குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. கனடாவின் ஒன்டாரியோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் அணிகளுக்கான ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆடவர் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இங்கிலாந்தை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க்யா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதாகும் அஜிங்க்யா ரஹானே தனது சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டுகளில் 85 டெஸ்ட் போட்டிகள், 90 ஒருநாள் மற்றும் T20 சர்வதேச போட்டிகளில் இந்தியாவிற்காக விளையாடியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வரலாற்றின் சுவடுகளை திரும்பி பார்க்கும் நிகழ்ச்சி இது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் உங்களோட நான் அர்ச்சனா, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. டைம் இப்போ 12:03:24 நொடிகள் ஆகுது. வரலாற்றில் இன்றைக்கு இடம்பெற போகும் நிகழ்வுகள் என்னென்ன? எஸ், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர், சமூக போராளி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் இன்று. அவரை பற்றிய தகவல் பிளஸ் அதன் கூட இன்னும் நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று கேட்டுருக்கீங்க. இன்றைக்கு ஜூலை மாதம் 30 தேதி என்ன இன்றைய டேவோட ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கலாமா? எஸ், மருத்துவர் சமூக போராளி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த தினம் இன்று. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் 1986 ஜூலை மாதம் 30 நாள் புதுக்கோட்டையில பிறந்திருக்காங்க. இவங்க பெற்றோர் நாராயணசாமி சந்திரம்மாள். அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு கல்வி அப்படின்றது ஒரு தடைப்பட்ட விஷயமாகவே இருந்திருக்கு. ஸோ அதையும் மீறி 4 வயதில் தென்னை பள்ளி இவங்க சேர்ந்திருக்காங்க. கல்லூரியில் இவங்க படிக்க விருப்பப்பட்டிருக்காங்க. ஆரம்ப கல்வியை புதுக்கோட்டை பிரகதாம்பாள் கல்லூரியில் இவங்க முடிச்சிருக்காங்க. ஸோ அதன் பிறகு இவங்க கல்லூரியில் பயில நினைக்கும் பொழுது அந்த காலங்களில் சமஸ்தான அதிகாரிகள் ஒரு சிலர் இதை எதிர்த்திருக்காங்க. ஆனாலும் அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் அவர்கள் தான் எதிர்ப்புகளை தூக்கி எறிஞ்சிட்டு முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு கல்லூரியில பயில அனுமதி தந்திருக்காரு. ஸோ கல்லூரி படிப்பை, அதாவது இன்டர்மீடியட் தேர்வில் நிறைய மார்க் நிறைய மதிப்பெண் வாங்கி இவங்க தேர்ச்சி பெற்றிருக்குங்க. அதன் பிறகு இவங்க தாயார் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க தாயார் ஒரு மருத்துவர் வரவழைக்கப்பட்டு அவங்க உடல்நிலை பூரண குணமாயிருக்கு. ஸோ அந்த சூழல் தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை மருத்துவம் படிக்க தூண்டியிருக்கு. ஸோ எந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து இவங்க படித்தாங்க, இது போன்ற நிறைய தகவல் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. மிஸ் பண்ணாமல் இருக்க நீங்கள் என்ன பண்ணணும், தொடர்ந்து கேளுங்க. புதுவை 102.8

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த காலகட்டத்துல ஒரே பெண்ணாக, அதாவது ஆண்கள் கல்லூரியில் சேர்ந்து ஒரே பெண்ணாக சேர்ந்து மருத்துவ கல்லூரியில் முதல் இடம் பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பிறந்த தினம் என்று FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில சமூக போராளி, இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினத்தை ஒட்டி அவரை பற்றி ஒரு சில தகவல் உங்களுக்காக. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் சென்னை மருத்துவக் கல்லூரியில 1907 சேர்ந்திருக்காங்க. படிப்பில் மிக சிறந்து விளங்கியிருக்காங்க. மாநிலத்திலேயே முதல் மாணவியாக வெற்றியும் பெற்றிருக்காங்க. இவங்க எதையும் தலைக்கர்களாக எடுத்துக்கொள்ளாமல் படிக்கர்களாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை இவரது முயற்சியால் துவங்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்திய மாதர் சங்கத்தை துவங்கியிருக்காங்க. மேலும் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயராகவும் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாகாண சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களுக்கு 1956 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவர், சமூக போராளி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று

0: சலுகைகள் வழங்கும். ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 100.8 வரலாற்றில் இன்று கேட்டிருக்கீங்க. இன்று July 30 சர்வதேச நட்பு தினம். இன்றைக்கு இந்தியா வந்து பாரம்பரியமாக ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் சர்வதேச, இந்தியாவுக்குள்ள தேசிய நட்பு தினமா இருக்கு. பட் உலக அளவில் சர்வதேச நட்பு தினம் இன்று July 30 இருக்கு. இந்த July 30 ஐக்கிய நாடுகள் சபையால உலக அளவில் அதிகாரப்பூர்வமாக சர்வதேச நட்பு தினமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. July 9 ரைட் சகோதரர்கள் ராணுவத்திற்கான முதல் விமானத்தை உருவாக்கிய தினம் வரலாற்றில் இன்று

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: ஏன் சுடவில்லை சூரியன் என்னை, ஏன் சுற்றவில்லை பூமியும் உன்னை, என்ன அர்ச்சனா கவிதையா சொல்றியா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா இல்லங்க. இந்த சாங் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. மிர்குருவே சாங் புதிய கீதை படத்துல இருந்து வரலாற்றில் என்று கேட்டு இருக்கீங்க. புதுவை 102.8 இன்றைக்கு ஜூலை மாதம் 30 புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளர், வரலாற்று ஆசிரியர், சமஸ்கிருத அறிஞர் கோவிந்த சந்திரபாண்டே அவர்களின் பிறந்த தினம் இன்று. கோவிந்த சந்திரபாண்டே அவர்கள் 1923 ஜூலை 30 அன்று உத்தரப்பிரதேசம் அலகாபாத்தில் பிறந்திருக்காரு. இவருக்கு சமஸ்கிருதம், ஹீப்ரூ, லத்தீன் போன்ற பல மொழிகள் தெரியும். ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர், நிறைய நூல்களை எழுதியிருக்காரு, பல ஆய்வுக் கட்டுரைகளும் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேத கலாச்சாரம் அப்படின்ற இவருடைய ஆய்வுக் கட்டுரை ஒரு உயர்மட்ட நூலாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ரிக் வேதத்தில் இருக்கக்கூடிய கவிதைகளை இந்தி மொழியில மொழிபெயர்த்திருக்காரு. 2010 பத்மஸ்ரீ விருதும் வழங்கப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ விருது பெற்ற ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் கோவிந்த சந்திர பாண்டே அவர்கள் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று.

வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கு நிறைய நிகழ்வுகள் வரலாற்றில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தேறியிருக்கு, இது போன்ற நிறைய தகவல் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய வரலாற்றில் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நாள் காற்றலி வழியை உங்களை சந்திக்கிறேன். அஞ்சல் தன் ஃபைப்ரம் அர்ச்சனா தொடர்ந்து கேளுங்க தேவம் ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 1 சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டி

0: இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளமான வலிமையான நாட்டை உருவாக்குவதில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இன்று பேரவை கூடியதும் கேள்வி நேரத்தை நடத்தவிடாமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்குமாறு பேரவைத் தலைவர் வேண்டுகோள் விடுத்ததை ஏற்க மறுத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியை தொடர்ந்ததன் காரணமாக அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. ராணுவத்தின் அனைத்து மகளிரை கொண்ட திரிவேணி படகு சாகச பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த குழுவினரின் சாதனை பாராட்டுதலுக்குரியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் இக்குழுவினருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ராணுவத்தில் மகளிரின் சாதனையை இந்த பயணம் எடுத்துரைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். உடல் திறன், மனநலம் மற்றும் தலைமை பண்பை எடுத்துரைக்கும் வகையில் அனைத்து மகளிரை கொண்ட இக்குழுவினர் இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சாதனை பெண்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியுள்ளது வரவேற்கத்தக்கது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான புதிய அத்தியாயம் இதன் மூலம் தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இளையோர் நலனில் மத்திய அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்தார். காசநோய் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை ஏற்பட்டிருந்த போதிலும் இந்தியா இந்த வளர்ச்சியை கண்டிருப்பதாக குறிப்பிட்டார். நாட்டின் பொருளாதார கட்டமைப்புகள் வலுவாக உள்ளதே இதற்கு காரணம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத் துறையில் சிறப்பாக செயலாற்றிய நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா விருதுகளை வழங்கினார். தொலைத்தொடர்புத் துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயா பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டுக்கான இந்த விருது 2 நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள வருமான வரித்துறை, கடைசி நேரம் வரை காத்திருக்காமல் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாளை முடிவடைவதையும் வருமான வரித்துறை அதில் சுட்டிக்காட்டியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. பீகாரில் உள்ள பாங்கிபூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், குஜராத்தில் உள்ள மஞ்சள்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலும், மத்திய பிரதேசத்தில் உள்ள டாட்டியா சட்டப்பேரவை தொகுதியிலும் இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ள இந்த வாக்குப்பதிவையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வருடாந்திர காவல் யாத்திரை

இன்று தொடங்கியது. இதனையொட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் அரசுகள் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வினை மத்திய குழுவினர் நிறைவு செய்தனர். சராய்தியோ, சவிசாகர், ஜோஹட் மற்றும் கோலாகட் மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்ட இக்குழுவினர் திஸ்பூரில் அம்மாநில அரசின் தலைமைச் செயலாளர் டாக்டர் ரவி கோட்டாவுடன் விரிவாக ஆலோசித்தனர். பல்வேறு துறைகளின் மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் மத்திய குழுவிடம் விரிவாக எடுத்துரைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டின் முதலாவது அரிய வகை கனிம ஆய்விற்கான உரிமத்தை ராஜஸ்தான் அரசு வழங்கியுள்ளது. இதன் மூலம் சுரங்கத்துறையில் ராஜஸ்தான் முன்னிலையில் உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜோத்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் அரிய வகை கனிமம் குறித்த ஆய்விற்கு இந்த உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீரில் 39,000 மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்துள்ளன. இதற்காக 29,000 மேற்பட்ட கடன் விண்ணப்பங்களுக்கு வங்கிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக எரிசக்தி துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த திட்டத்தின் பயனாக 8,000 மேற்பட்ட நுகர்வோர்களுக்கு மின் கட்டணங்கள் முழுமையாக குறைந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். தங்கள் நாட்டில் உள்ள முக்கிய நகரங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக யுக்ரைன் கூறியுள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசியுள்ள நிலையில் ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் 8.5 புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 68 கிலோ எடைப்பிரிவில் திபான்ஷுவும் மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் நயாத்ரி சேட்டியாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். ராகுல் சிங், மஞ்சித் ரத்தோட், வைஷ்ணவி பகோட்டா, பிஹு குமாரி மற்றும் சானியா கான் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். ஹிமான்ஷி அண்டில், ஆர்யா டிசோசா, ரக்ஷா சஹர், ஜோயா கான், அங்கித் மேர், ரிஷப் மற்றும் ஸ்ரீநிதி கட்கர் வெண்கலப் பதக்கம் வென்றனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2 என்ற புள்ளிக்கணக்கில் யுக்ரைனின் மரியா போல்ட்ரக்கை வென்றார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கனடாவின் அன்டாரியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 22-20 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் தலிதா ராமதானி வைரவானை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடாவும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கே ரஹானே அறிவித்துள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்தரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. பீகார், குஜராத் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா ஒரு சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்கீங்க. நேரம் 12:50 எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்து

0: தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: கிறிஸ்து இருந்தாரே என்றான் பாவல். கிறிஸ்துவுக்கு ஆத்ம பலம் கிடையாது. இந்த கோப்பை என் கையை விட்டு போகட்டும் என்றார் அவர். அவர் சீசரை ஆமோதித்து ஒப்புக்கொண்டார். மனிதர்களிடையே மனித ஆட்சியை கடவுள் எப்படி ஆமோதிக்க முடியும்? கடவுள்தான் சர்வ வல்லமையும் பொருந்தியவராயிற்றே. அவர் தமது ஆத்மாவை துன்பப்படுத்தி பேச முடியாது. இதுதான் கடவுள் சித்தம், இதுதான் மனித சித்தம் என்று பாகுபாடு செய்ய முடியாது. ஆனால் கிறிஸ்துவோ வியாபாரத்தை ஒப்புக்கொண்டார், திருமணத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் அத்திமரத்தை அவர் சபித்தது இருக்கிறதே, அது தவறான காரியம். கனி தராதது மரத்தின் தவறா? அதுபோலவே மனதில் நலம் விளையாததற்கு அந்த மனம் பொறுப்பல்ல. எனது இதயத்தில் நானாகவா விதையூன்றி தீமையை வளர்த்தேன்? இருவரது பேச்சுக்களும் ஒன்றை ஒன்று கவ்வி பிடிப்பது மாதிரி உணர்ச்சி வசமான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன. பாவல் மேலும் கீழும் நடந்துலாவும் போது தரையில் காலடி ஓசை எழும்பியது. பாவல் பேசும்போது வேறு எந்த சப்தமும் ஓங்கி ஒலிக்கவில்லை. அவனது குரலே உயர்ந்து ஒலித்தது. ரிப்பினோ அமைதியும் ஆழமும் நிறைந்த குரலில் பேசினான். அவன் பேசும்போது கடிகார பெண்டுல ஓசை கூட, வெளியே சுவர்களில் விழுந்து வழியும் பனிமழையின் ஓசையும் கூட தாயின் செவியில் நன்றாக கேட்டன. நான் என் பாஷையிலே, ஒரு கொல்லனின் பாஷையிலேயே பேசுகிறேன். கடவுள் ஒரு நெருப்பு, அவர் இதயத்தில்தான் வாழ்கிறார். பூர்வத்தில் சொல்தான் பிறந்தது, அந்த சொல்தான் கடவுளாய் இருந்தது என்கிறார்கள். எனவே சொல்தான் பரிசுத்த ஆவி என்றான் ரிப்பின். இல்லை, சொல்தான் அறிவு என்று அழுத்தி கூறினான் பாவல். ரொம்ப சரி, அப்படியென்றால் கடவுள் இதயத்தில் குடியிருக்கிறார், அறிவிலும் குடியிருக்கிறார். ஆனால் நிச்சயமாக தேவாலயத்தில் அல்ல. தேவாலயம் கடவுளின் கல்லறை, கடவுளின் சமாதி. தாய் தூங்கி போய்விட்டாள். ரிப்பின் போனது அவளுக்கு தெரியாது. ஆனால் அது முதற்கொண்டு ரிப்பின் அங்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான். அவன் வரும் சமயத்தில் பாவலின் பிற தோழர்கள் யாரேனும் இருந்தால் அவன் தன் பாட்டுக்கு ஒரு மூலையிலே உட்கார்ந்து ஒன்றுமே பேசாமல் இருப்பான். எப்போதாவது இடையிலே அதுதான் சங்கதி என்று ஒரு வார்த்தையை மட்டும் போட்டுவிட்டு சும்மா இருந்து விடுவான். ஒரு நாள் அவன் அங்கு கூடியிருந்த கூட்டத்தை தனது இருண்ட பார்வையால் நோட்டம் பார்வையிட்டு சோர்ந்த குரலில் பேசினான். நிலைமை இன்று இப்படி இருக்கிறது என்பதை பற்றித்தான் நாம் பேச வேண்டுமே ஒழிய, அது நாளை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்ல. நிலைமை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது யாருக்கு தெரியும்? மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துவிட்டால் அவர்களே தங்களுக்கு எது நல்லது என்பதை தீர்மானித்துக் கொள்வார்கள். அவர்களை கேட்காமலேயே அவர்கள் தலை மீது வேண்டாத விரும்பாத விஷயங்களையெல்லாம் புகுத்தியாயிற்று. அவை போதும். இனி அவர்களாகவே சிந்தித்து பார்க்க அவகாசம் கொடுப்போம். வேண்டுமென்றால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை, கல்வியை, கற்ற அறிவை உதறி தள்ளிவிட்டு போகட்டும். தேவாலயத்தில் உள்ள கடவுளைப் போல எல்லாமே தமக்கு எதிராகத்தான் அணிவகுத்து நிற்கின்றன என்பதை அவர்களே உணரட்டும். புத்தகங்களை அவர்கள் கையிலே கொடுங்கள், அவர்களே விடை கண்டு கொள்ளட்டும். ஆமாம், ரிப்பினும் பாவலும் தனியாக மட்டும் இருக்க நேர்ந்தால் அவர்கள் மூச்சு விடாமல் முடிவில்லாமல் விவாதம் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள். எனினும் விவாதம் செய்யும் போது அவர்கள் தங்கள் நிதானத்தை இழந்து உணர்ச்சி வசப்படுவதில்லை. தாய் விவாதத்தை ஆர்வத்தோடு கேட்பாள். அவர்கள் என்னத்தான் சொல்கிறார்கள் என்பதை அறிய அரும் பாடுபட்டு கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்பாள். சமயங்களில் அகன்ற தோளும் கரிய தாடியும் கொண்ட ரிப்பினும், நெடித்து வளர்ந்த பலசாலியான தன் மகனும் கண்மூடித்தனமாக குருடாக போவதாக அவளுக்கு படும். அவர்கள் முதலில் ஒரு திசையில் செல்வார்கள், பிறகு மறு திசைக்கு செல்வார்கள். போக்கிடம் தெரியாது, பிரச்சனைக்கு மார்க்கம் காணாது. அவர்கள் கையால் நிலம் தடவி செல்வதாக, ஓரிடத்திலிருந்து வேறிடத்திற்கு மாறுவதாக, தாம் செல்லும் போது தமது கைப்பொருளை தவறவிட்டு அவற்றை காலால் மிதித்து கொண்டு நடப்பதாக தோன்றும். அவர்கள் எங்கெங்கோ மோதிக்கொண்டார்கள், எதையெதையோ தொட்டு உணர்ந்து கொண்டார்கள். தங்களது கொள்கையையும் நம்பிக்கையையும் இழந்து விடாமல் எதையெதையோ தூக்கி விட்டெறிந்தார்கள். அவர்கள் எத்தனை எத்தனையோ பயங்கரமான துணிச்சலான வார்த்தைகளை கேட்டு பழகுவதற்கு அவளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். என்றாலும் அந்த வார்த்தைகள் ஆரம்பத்தில் அவளை தாக்கி உலுக்கியது போல் பின்னர் உலுப்பவில்லை. அந்த வார்த்தைகளை உதறித்தள்ள அவள் கற்றுக்கொண்டு விட்டாள். சமயங்களில் கடவுளை

0: மறுத்து சொல்லும் வார்த்தைகளில் கூட கடவுள் நம்பிக்கை துணிப்பதை அவள் கண்டாள். அப்படி காணும்போது அவள் அமைதியாக எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து தனக்குத்தானே சிரித்து கொள்வாள். அவளுக்கு ரிப்பினை பிடிக்காவிட்டாலும் இப்போது அவள் உள்ளத்தில் அவன் பகைமை உணர்ச்சியை கிளப்பவில்லை. ஒவ்வொரு வாரமும் அவள் வெளுத்த துணிமணிகளையும் புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு ஹஹூலிடம் கொடுப்பதற்காக சிறைக்கு செல்லுவாள். என்றாலும் ஒரே ஒரு தடவைதான் ஹஹூலை கண்டு பேச அவளை அனுமதித்தார்கள். திரும்பி வந்தபோது அவனை பற்றி அன்போடு அவள் பேசினாள். அவன் கொஞ்சம் கூட மாறிவிடவில்லை. எல்லாரிடமும் நல்லபடியாகவே பழகுகிறான். அனைவரும் அவனிடம் தமாஷாக பேசுகிறார்கள். அவனுக்கு கஷ்டமாய், மிகவும் கஷ்டமாய்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவன் அதை வெளியில் காட்டிக்கொள்வதே இல்லை. அதுதான் சரி என்று பேச ஆரம்பித்தான் ரிபின். நம்மையெல்லாம் சோகம்தான் மூடி போர்த்தி இருக்கிறது. நாம் சோகத்துக்குள் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சோகத்தை தாங்கி திரிவதற்கு நாம் பழகி போய்விட்டோம். இதில் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை. எல்லோரும் தங்கள் கண்களை இருட்டடிப்பு செய்து கொள்வதில்லை. சிலர் தாங்களாகவே கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அதுதான் சங்கதி. நாம் முட்டாள்தனமாய் இருந்தால் நாம் தான் அதன் பலாபலனை அனுபவித்து தீர வேண்டும். விலாசவ் குடும்பத்தின் சின்னஞ்சிறிய வீட்டின் மீது மக்களின் கவனம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. இந்த கவனத்தால் அவர்களது மனத்திலே சிறு சிறு சந்தேகங்களும் காரண காரியம் தெரியாத பகைமை உணர்வும் ஏற்பட்டாலும் கூட ஏதோ ஒரு இனம் தெரியாத நம்பிக்கை நிறைந்த ஆர்வ குறுகுறுப்பும் ஏற்படத்தான் செய்தது. சில சமயங்களில் யாராவது ஒருவன் பாவலை சந்தித்து அவனை சிரத்தையோடு பார்த்து கொண்டு கேட்பான், தம்பி, நீ புத்தகங்களையெல்லாம் படிக்கிறாய், உனக்கு சட்டங்களெல்லாம் தெரியும், அப்படியென்றால் எனக்கு இதை விளக்கி சொல்லேன். அவன் சொல்லுகின்ற விஷயம் போலீஸின் அநியாயத்தை பற்றியோ அல்லது தொழிற்சாலை நிர்வாகத்தின் அநீதியை பற்றியோ தான் இருக்கும். மிகவும் சிக்கலான விஷயமானால் தனக்கு பழக்கமான நகரத்து வக்கீல் ஒருவருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்து அனுப்புவான் பாவல். ஆனால் அவனது சக்திக்கு உட்பட்டதாயிருந்தால் அவனே அதற்குரிய சட்ட விஷயங்களை விளக்கி சொல்வான். வர வர ஜனங்கள் சிரத்தையுள்ள இளைஞனை மதிக்க தொடங்கினார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: படித்த சாதனை பெண்கள்,
3: தொழில் முனைவோர்கள்,
2: நாடக கலைஞர்கள்,
3: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
2: ஹாய் ஸ்நேகிதியே,
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
3: ஹாய் ஸ்நேகிதியே.
2: ஹாய் ஸ்நேகிதியே.
4: தினமும்
5: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம் விரும்புதே,
0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா தடகள போட்டியில் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் தங்கம் வென்ற திலீப் மஹாத் காவித் மற்றும் வெள்ளிப்பதக்கம் வென்ற முகமது பாசில் முர்சிங்கநாகத் உள்ளிட்டோருக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்தார். பொது தேர்வுகளின் முறைகேடுகளை தடுக்கும் திருத்த மசோதா 2026 இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று பிற்பகல் தாக்கல் செய்கிறார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பாக எதிர்க்கட்சி உறுப்பினர்

உறுப்பினர்கள் மக்களவையில் இன்று அமளியில் ஈடுபட்டனர். இதையடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. 2047 ஆண்டுக்குள் இந்தியாவை போதைப்பொருள் இல்லா நாடாக உருவாக்கும் நோக்கில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர்கள் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய இளைஞர்கள் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி நாடு முழுவதும் 10,000-க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்த இருப்பதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் முதல் தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கான உற்பத்தி மண்டலம் மத்திய பிரதேசத்தின் குவாலியரில் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் மத்திய பிரதேச அரசும் மத்திய தொலைத்தொடர்பு துறையும் புதுடெல்லியில் இன்று கையெழுத்திடவுள்ளன. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப்பை வெள்ளை மாளிகையில் சந்தித்து கூடுதல் வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை வழங்குமாறு கோரியிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டிருக்கீங்க. டைம் இப்போ 1:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடகி. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, பெங்காலி மொழிகள்ல பல திரைப்படங்கள்ல பாடியிருக்காங்க. இசையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். 2001 தொடங்கிய இவருடைய திரை இசை பயணம் இன்று வரை தொடர்கிறது. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? தன்னுடைய இனிமையான குரலால ரசிகர்களை மனதை வருடிய பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்கள் தான் இன்றைய ஹாய் ஸ்நேகிதி ஷோ உடைய ஸ்டார்.

மதுஸ்ரீ அவர்கள் 1969 நவம்பர் 2 கொல்கத்தாவில் பிறந்தாங்க. அம்ரேந்திரநாத் மற்றும் பர்பாதி பட்டாச்சாரியா அவர்களுக்கு மகளாக பிறந்த இவருடைய இயற்பெயர் சுஜாதா பட்டாச்சாரியா ஆகும். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 3 ஆவர். இசையின் மீது ஈடுபாடு கொண்ட குடும்பத்தில் பிறந்த இவர் முதலில் தந்தையிடம் இசையை கற்றார். அதன் பிறகு பல ஆசிரியர்களிடம் முறைப்படி இசை பயின்றார். இவர் இந்தியன் கவுன்சில் ஃபார் கல்ச்சரல் ரிலேஷன்ல பணியாற்றிருக்காங்க. ஆல்பம் ஒன்றுக்கு கொல்கத்தாக்கு செல்ல அங்கு இவருக்கு திரை இசையில் நல்ல எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட பிறகு இவர் மும்பை வந்தார். 1995 1999 வரை வாய்ப்பிற்காக பல முயற்சிகள் செய்து நிறைவாக ஜாவித் அக்தர் அவர்கள் மூலம் மோக்ஷா என்கின்ற ஹிந்தி திரைப்படத்தின் வாயிலாக பின்னணி பாடகியாக தடம் பதிச்சாங்க மதுஸ்ரீ. சுஜாதா பட்டாச்சாரியாக வலம் வந்த இவருக்கு மதுஸ்ரீ என்ற பெயரை சூட்டியவர் இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான். இதை பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. எவ்வளவு சண்டைகள் வந்தாலும், எவ்வளவுதான் கோபம் கண்டாலும், என்றாவது அனைத்திற்கும் விடுமுறை வந்துதானே ஆக வேண்டும். அப்படித்தான் இங்கும் ஊடலுக்கு பிறகு வரும் காதல் எப்பொழுதும் இனிமையாகத்தானே இருக்கும். இந்த மங்கையும் ஊடல்

0: பிறகு காதல் கொண்டு விட்டாள். கொண்ட காதலால் அவளுடைய உணர்வுகளை இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றாள். நாமும் கேட்போமா மங்கையின் உணர்வுகளை இந்த பாடலின் வாயிலாக? பாடல் வருகின்றது ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில.
1: ஹுமா ஹுமா.

வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. தமிழ்ல கிட்டத்தட்ட 50 பாடல்களை பாடிய மதுஸ்ரீ அவர்கள் முதன் முதல்ல இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஆஹா எத்தனை அழகு படத்துல

0: பாடல் மூலம் தமிழ் திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமானாங்க. இந்த பாடல உதித் நாராயணன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. ஜி திரைப்படத்துல இவர் பாடிய டிங் டாங் பாடலையும் அதில் வரும் ஹம்மிங்கையும் ரசிகர்களால நினைக்காம இருக்க முடியுமா? ரசிகர்களை மெஸ்மரைஸ் செஞ்சிருப்பாங்க இந்த பாடல்ல. மதுஸ்ரீ அவர்கள் ஜெயம் கொண்டான் திரைப்படத்துல வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடிய நான் வரைந்து வைத்த ஓவியம் பாடல் இன்றும் ரசிகர்களின் மத்தியில் வலம் வரும் பாடலாகும்.
1: நேசம் என்ற ஒன்று உள்ளுக்குள் வந்துவிட்டாலே உணர்வுகள் அனைத்தும் தத்தளிக்கும் தானே. அப்படி அவர்கள் உணர்வுகளின் பிடியில் சிக்கி இருக்கும் பொழுது அவர்களுடைய நிலையை எவ்விதம் சொல்வது? இரு நெஞ்சங்களின் சங்கமிப்பு உங்களுக்கு பாடலாக வருகின்றது. அன்பே ஆறுயிரே திரைப்படத்திலிருந்து.

0: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன். புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
1: மின்துறை புதுச்சேரி.
2: பசியுடன் இருக்கும் நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில தமிழ்ல இவருடைய குரல்ல முதன் முதலாக வெளியான பாடல் ஆயுத எழுத்து திரைப்படத்துல வரும் சண்டைக்கோழி பாடலாகும். இந்த பாடலை பாடும் பொழுது ரா உச்சரிப்பிற்காக தன் பல முறை முயற்சி செய்ததாகவும், தமிழ் மற்றும் ஹிந்தியில இந்த பாடலை இவர் பாட 13 நாட்கள் ரெக்கார்டிங்குக்காக ஆனதாகவும் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. இந்த பாடல் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்த பாடல் மட்டுமல்லாது இவருக்கு நல்ல வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்த பாடலாகும். அன்பே ஆறுயிரை திரைப்படத்துல நரேஷ் ஐயர் அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய பாடல். அதில் வரும் ஹம்மிங் பலருடைய மனதை வருடியவை. இதுல வரும் ஹம்மிங்காக மட்டும் 2 மணி நேரம் தேவைப்பட்டதாகவும், பல்வேறு வகையில பாடிய பின்னரே நிறைவாக உறுதியானதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்கள். நமக்கு மட்டுமல்ல இவருக்கும் இந்த பாடல் மிகவும் பிடித்த பாடலாகும்.
3: உறக்கம் வாழ்வில் அனைத்து உயிர்களுக்கும் முக்கியமான ஒன்று. காணும் அனைத்தும் உறங்கும் பொழுது இவர்கள் மட்டும் உறக்கம் தொலைந்ததேன். பாடல் வருகின்றது உறக்கத்தை தொலைத்த இவர்களின் உணர்வுகளை சுமந்து கொண்டு.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. சக்கரக்கட்டை திரைப்படத்துல இவர் பாடிய மருதாணி பாடலை பற்றி என்ன சொல்ல, ரசிகர்களுடைய மனதில் என்றும் ரீங்காரமிடும் பாடல் அல்லவா. பல ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில இவர் பாடிய மல்லிப்பூ பாடல் இவருக்கென்று ஒரு அடையாளத்தை மீண்டும் கொடுத்த பாடலாகும். வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல வரும் இந்த பாடலை பற்றி நான் சொல்லவும் வேண்டுமா? பலருடைய டாப் மோஸ்ட் ஃபேவரட் சாங் அல்லவா. மதுஸ்ரீ அவர்கள் தமிழ்ல பல இசையமைப்பாளர்களுடைய இசையில பல வகையான பாடல்களை பாடியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பச்சை கிளி முத்துச்சரம் படத்துல வரும் உனக்குள் நானே பாடலுடைய 2 வருஷன்ல 1 வருஷனை இவர் பாடியிருப்பார். உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல வரும் வைகாசி நிலவே பாடல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. பலருடைய மனதை வருடிய

பாடல்களுக்குள் இதுவும் அடங்கும். நாம் எப்பொழுதும் அனைத்தையுமே சரியாக புரிந்து கொள்வோமா என்று யாராவது கேட்டால் அதற்கு பதில் இல்லை என்றுதான் இருக்கும். வாழ்க்கை என்ற ஓட்டத்துல எப்பொழுதுமே எல்லாத்தையுமே நம்மளால சரியாக புரிஞ்சுக்க முடியாது தானே. அப்படித்தான் எங்கொருத்தி தன்னவனை தவறாக புரிந்து கொண்டால் அப்படி அவள் தவறாக புரிந்து கொண்டது தவறு என்று இந்த பாடல் மூலம் நாம் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது சக்கரக்கட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உணவிற்கான ஓய்வு நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. பீமா திரைப்படத்துல வரும் ரகசிய கனவுகள் பாடல ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில தீபாவளி திரைப்படத்துல வரும் கண்ணன் வரும் வேலை பாடல பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. சர்வம் படத்துல ஜாவித் அலி அவர்களுடன் இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில இவர் பாடிய சிறகுகள் பாடல் ரசிகர்களுடைய மனதை சிறகடிக்க வைத்த பாடலாகும். மதுஸ்ரீ அவர்களுடைய ஹம்மிங்காகவே ரசிகர்கள் பலர் உண்டு. மங்காத்தா படத்துல இவர் பாடிய நண்பனே பாடல் ரசிகர்களுடைய நினைவில் இடம் பிடித்த பாடல்களில் ஒன்றாகும். உணர்வுகளை குரலின் வழியாக ரசிகர்களுக்கு கடத்தி இருப்பாங்க மதுஸ்ரீ. அது என்னவோ என்ன மாயவோ, காதல் என்ற உணர்வு வந்துவிட்டாலே காதலர்களால் அமைதியாக இருக்க முடியாது. அப்படி அவர்களுடைய எண்ணங்கள் எங்குதான் பறந்து செல்லுமோ, ரெக்கை இல்லாமலே பறந்து செல்லும் விந்தையை காதலில் மட்டுமே காண முடியும். இந்த காதலர்களும் அதில் விதிவிலக்கல்ல. காதல் கண்டுவிட்டதால் அப்படி எங்கு சிறகடித்து சென்றார்கள் என்பதை பாடல் மூலம் கேட்போமா? பாடல் வருகின்றது சர்வம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. சிவாஜி த பாஸ் படத்துல வரும் வாஜி வாஜி பாடல பாடும் பொழுது உச்சரிப்பிற்காக தடுமாறியதாகவும், பாடல் பாடிய பின்னர் சரியாக இல்லை என்றால் வேறொருவர் பாடுவதாக இருக்க, இவர் குரலில் பாடிய பாடலை கேட்ட நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இவரே இந்த பாடலுக்கு பொருந்தி போவதாக கூற, மீண்டும் இவர் குரலில் இந்த பாடல் ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க மதுஸ்ரீ. தீனா அவர்களுடைய இசையில பொறி திரைப்படத்துல பேருந்தில் நீ எனக்கு பாடல பாடியிருப்பாங்க. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில ஆழ்வார் திரைப்படத்துல வரும் பிடிக்கும் உன்னை பிடிக்கும் என்று இவர் பாடிய பாடல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த பாடலாகும். நாம் எப்பொழுதும் ஒரு சில விஷயங்களை தான் மறப்போம், ஆனா இந்த காதல் வந்துவிட்டாலே காதலர்களுக்கு பல விஷயங்கள் மறந்துவிடும். அப்படித்தான் இந்த பெண்ணுக்கும் தன்னவன் மேல் கொண்ட காதலால் அவள் அன்றாடம் செய்யும் பல விஷயங்களை மறந்து போறா. நாமும் சற்று கேட்போமா, அப்படி இந்த மங்கை எதைதான் மறந்தாள் என்று. பாடல் வருகின்றது இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்னேக் த நிகழ்ச்சியை கேட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்குமார் அவர்களுடைய இசையில காலை படத்துல வரும் எப்போ நீ பாடல பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. சி சத்யா அவர்களுடைய இசையில இவர் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்துல பாடிய உன் பேரே தெரியாத பாடல் ரசிகர்களுடைய விருப்ப பாடல்களுக்குள் அடங்கும். இவன் வேற மாதிரி திரைப்படத்துல வரும் என்னை மறந்தேன் பாடல் ரசிகர்களால் மறக்க முடியாத பாடலாகும். இசையமைப்பாளர் டி இமான் அவர்களுடைய இசையில கச்சேரி ஆரம்பம் திரைப்படத்துல கச்சேரி கச்சேரி பாடல பாடகர் முகேஷ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மதுஸ்ரீ. டிஃபரெண்ட் ஜேர்னர்ல இந்த பாடல பாடியிருப்பாங்க. வெந்து தணிந்தது காடு திரைப்படத்துல இவர் பாடிய மல்லிப்பூ பாடலுக்காக இவருக்கு நார்வே தமிழ் பிலிம் ஃபெஸ்டிவல் விருது வழங்கப்பட்டுள்ளது. மதுஸ்ரீ அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் போதாததால் சில பாடல்களை நாம இப்போ ஒரு கிளிப்பாக கேட்க போறோம்.

ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியுடைய நிறைவு தினத்துக்கு வந்தாச்சு. மனதை மயக்கும் குரலால் ரசிகர்களை கவர்ந்த பின்னணி பாடகி மதுஸ்ரீ அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தடைகள் பல வந்தாலும் கனவுகளை விட்டு விடாமல் முயன்று உழைத்தால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:16 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சில் நீங்காணம் பெற்ற தேனிசை பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் ஃப்ரம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மின் இணைப்பு லோ வோல்டேஜ் பிரச்சனையா, மின் தடை பிரச்சனையா, தீர்வுக்கு புதுச்சேரி மின்துறையின் இலவச

0: மீட்டர் வந்தாச்சு. லோ வோல்டேஜ் மற்றும் மின்தடை தகவல்கள் ஸ்மார்ட் மீட்டர்கள் மூலம் கண்ட்ரோல் ரூமில் கணக்கிடப்படுவதால் விரைவில் தீர்வு. கால் 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தேன்நிலவு திரைப்படத்திலிருந்து. நேரம் 2:31.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஏபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 2:47, FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: களத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை நிறைவாக வரும் பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் இந்த தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அடுத்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா 2273760 மற்றும் 2275230 என்ற எண்களில் வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01 நேயர்களுக்கு அன்பான மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் பேச போறோம். நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வாய் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து பற்கள் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஒட்டுமொத்த உடலுடைய பிரதிபலிப்பாக தான் இருக்கு. புகையிலை பழக்கம் பல தீவிர விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இல்லையா? இதுல இருந்து எப்படி விடுபடுவது, எப்படி தடுப்பது, அறிகுறிகளை எப்படி கண்டறிவது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள வருகை தந்துள்ள மருத்துவர், புதுச்சேரி அரசின் தேசிய வாய்வழி சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகந்தி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். நேர்களே, வாய் சுகாதாரம் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம் எஃப்எம் ரெயின்போவில். அதுக்கு நீங்க வந்து 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணில் தொடர்பு

0: தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேயர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்
0: டாக்டர். இன்னைக்கு நம்ம வந்து புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இந்த புகையிலை பயன்பாடு வந்து வாய் ஆரோக்கியத்தை வந்து எப்படி பாதிக்குது டாக்டர்?
1: ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புகைப்பிடிப்பது ரொம்ப கெட்டல். அதில் பார்த்தீங்கன்னா வாய் சுகாதாரத்தில் எந்த அளவுக்கு பாதிப்பாருங்கன்னா, முதல்ல நான் என்ன சொல்லணும்னா, வாய் புற்றுநோய். இதை ரீசெண்டாக நீங்கள் கேட்டிருப்பீங்க, நார்மலாக ஓரல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஓரல் கேன்சர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டறிஞ்சிட்டோம்னா கேன்சர் போகிற அளவுக்கு நம்ம போக தேவையில்லை, அதை முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வாய் கிளீனிங் பண்ணுறது. இந்த வாய் கிளீனிங் பண்ணும்போதே செல்ஃப் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்துடலாம். டொபாக்கோ அதாவது யூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன், இது ரெண்டு வகையான டொபாக்கோ இருக்குது. நமக்கு தெரிஞ்சதுலாம் பார்த்திங்கன்னா பீடி, சிகரெட், அது மட்டும்தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா புகையிலை. இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்மோக் டொபாக்கோ, ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ. நம்ம ஸ்மோக் பண்ணுற டொபாக்கோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகும். ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ பார்த்திங்கன்னா வாயில் நம்ம கடித்து எச்சியில் பட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக தான் போகுது. மூச்சு திணறல் சரி, தொண்டை புற்றுநோய் சரி, இது எல்லாமே பேசிக் வந்து இந்த புகையிலெலாம். இதில் இருக்க நச்சு பொருட்கள் வந்து உள்ளே மிக்ஸ் ஆகிறதுனால வாயில் என்னென்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பல்லில் வந்து கரை பிடிக்கும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இல்லை ப்ரௌன் கலர் ஸ்டெயினிங் தான் இருக்கும். இதுக்கு என்ன காரணம்னா, அதில் இருக்க நிக்கோட்டின் ஐட்டம்ஸ், மல்ல இன்னும் பல கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பல் மேலே காரம் மாதிரி பண்ணிருந்துச்சு, அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈறு பிரச்சனை வரும். ஈரில் இப்போ நமக்குலாம் நார்மலாக என்ன கலரில் இருக்கும்னு பார்த்திங்கன்னா பிங்கிஷ் கலரில் இருக்கும், பிங்க் கலரில் இருக்கும். அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அது நார்மலாகவும் போக முடியாது, க்ளீன் பண்ணாலும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய் துர்நாற்றம். அது எதனால் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால வாயில் வந்து சலைவாவோட செக்ரிஷன் கம்மியாகிடும். ஸோ எச்சு சுரப்பி கம்மியாக இருக்கிறதுனால நம்மளால் ஃபுட்டை க்ளீன் பண்ண முடியாது. நார்மலாக நம்ம அதிகமாக தண்ணி கொடுப்போம், வாய் க்ளீன் பண்ணுவோம், நாக்கு வந்து க்ளீனிங் ஆக்ஷன்லாம் பண்ணுறதுனால அப்போ நமக்கு வந்து பல் சொத்தை வராமல் ப்ரிவெண்ட் ஆகும். ஆனால் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை மவுத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வறட்சியாக இருக்கிறதுனால பல் சொத்தை அதிகமாக வரும். பேட் ஸ்மெல், ஹாலிடோசின்ஸ்னு சொல்லுவாங்க, வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும். ஸ்மோக் பண்ணுறவங்கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லில் வாய் துர்நாற்றம் அதிகமாக வரும். அதுக்கப்புறமா ஈறு எரிச்சி. ஈறு எரிச்சினா ஈறுகள்லாம் வந்து கருப்பாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா இறங்க ஆரம்பிக்கும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரெஷிங் டெக்னிக் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஈறு பிரச்சனை வராது, அது ப்ராப்பராக யூஸ் பண்ணாதவங்களுக்கு ஈறு இறங்க ஆரம்பிக்கும். ஸோ ஈறு பிரச்சனை வரும். அடுத்த கடைசி ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா பல் ஆட்டம் கொடுக்கும். போன்லேயும் அந்த நச்சு கெமிக்கல் இறங்குறதுனால பல் ஆட்டம் கொடுத்து பல் உடையவும் சான்ஸ் இருக்குது. அதுவே தானாகவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் விழறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா வாயில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுனால வர பல்லோட பிரச்சனைகள்.
0: ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு முறை பயன்படுத்துகிறோம், நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லைனா நான் வந்து பக்கத்தில் இருக்கேன், அதாவது ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பக்கத்தில் இருக்கேன், நான் ஒரு வாட்டி தான் ஸ்மோக் பண்ணியிருக்கேன், இப்போ இவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை அப்படியே இருக்குமா டாக்டர்? இல்லை நான் பக்கத்தில் தானே இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி. அது வந்து சில பேர் வந்து நுரையீரலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவுமே நம்மளுக்கு ஓரல் ஹெல்த்தில் அது ஏதாவது பாதிப்பு இருக்கா டாக்டர்?
1: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஏன்னா இந்த ஸ்மோக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் சப்ஸ்டன்ஸ் இருக்குது புகையிலையில். அந்த நிக்கோட்டினோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அது வந்து அடிமைப்படுத்துறது தான். ஸோ என்ன ஆகும்னா, நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணால் கூட அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண தோண்டக்கூடிய தூண்டுதல் வந்து அதுக்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்பயே உங்களை செல்ஸ் டேமேஜ் ஆகிறது, சில ஐட்டம்ஸில் வந்து பிக்மெண்டேஷன் மாற்றுறதுன்றதை ஃபஸ்ட்டு ப்ராசஸ்லேயே ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணாங்களோ ஒரு 14-20% வந்து என்ன ஆகும்னா, நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வரும். இது மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது இந்த 18 வயசுக்குள்ள இருக்கவங்க. ஏன்னா அந்த ஏஜில் தான் ஓ சிகரெட்னா என்ன, இந்த கூல் லிப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தூண்டுறதுக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் இருக்குது. இது வந்து செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கர், நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ எக்ஸ்ட்ரா நான் இருக்கேன்னா எனக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். அது வந்து சுவாசிக்கிறோம் நம்ம. ஸோ மூச்சு திணறல் ஏற்படும், வாய் புற்றுநோய் வரும், தொண்டை புற்றுநோய் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜாக வர்றதுனால எப்படி யூஸ் பண்ணாலும் எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அதுதான் நல்லது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணனா அது குறைஞ்சிருமான்னு கிடையாது, அதோட டிபெண்டன்ஸ் இன்னும் அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கும்.
0: ஓகே டாக்டர். இப்போ அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தர் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இந்த புகையிலை யூஸ் பண்ணுறதால இருக்கும். ஓகே டாக்டர். ஒரு காலர் வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம்.
2: ஹலோ டாக்டர், ப்ரோக்ராம் தானே?
0: ஆமாம் சார். ஆமாம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.

0: என்னோட நேம் பிரித்திவ்ராஜ்.
1: பிரித்திவ்ராஜ், எங்கேருந்து கூப்பிடுறீங்க சார்?
0: முருங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறோம்.
1: என்ன சார்?
0: முருங்கம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன்.
1: முருங்கம்பாக்கம், ஓகே சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம்.
0: ஓகே.
2: வணக்கம் பிரித்திவ்ராஜ், சொல்லுங்க.
0: பேஸ்ட் அளவு இப்போ ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு டவுட் இருக்கு.
2: சொல்லுங்க.
0: பேஸ்ட் அளவு வந்து சின்ன பசங்க
1: பேஸ்டோட அளவு வந்து ஒரு வயசுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்லையா சார்? ஓகே, நான் லைன் கட் பண்ணிட்டு பேசலாமா சார்? இல்ல நீங்க இப்ப கேட்டுட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இன்னும் கேட்கணுமா சார்? வேற
0: ஏதாவது?
1: ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
0: இந்த பிரெட் வந்து எப்படி வந்து நம்ம பல்லு விளக்குறத
1: ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம எவ்வளவு பேஸ்ட் எடுக்கணும், பிரஷ் எந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு.
2: எப்போவுமே நம்ம வந்து பேஸ்ட் வச்சு தான் விளக்குவோம் இல்லைங்களா? நிறைய பேர் வந்து அந்த பார்க்கிங் பவுடர் சொல்லுவாங்க சரிங்களா, செங்கல் வச்சு விளக்குறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த காலத்துலலாம் குச்சி வச்சு யூஸ் பண்ணாங்க, அது வந்து பல்லில் சத்தான ஒரு திரவி மாதிரி கொடுத்தது. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, சும்மா எடுத்து ஏதோ தேய்க்கணும்னு சொல்லிட்டு தேய்க்குறாங்க. ஸோ எப்போவுமே வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணணும், ப்ரெஷ் யூஸ் பண்ணணும். ப்ரெஷ் செலக்ட் பண்ணும்போது சாஃப்ட், மீடியம், ஹார்ட், மூணு டைப் ஆஃப் ப்ரெஷ் இருக்குது. நீங்கள் கடைகளில் வாங்கும்போதே அந்த ப்ரெஷ்ஷோவில் இருக்கிற மேலே இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சாஃப்ட், மீடியம், ஹார்ட் இருக்குது. சின்ன பசங்க சாஃப்ட் அண்ட் மீடியம் வாங்கிக்கலாம். ரொம்ப வயசானவங்களுக்கு தான் ஹார்ட் தேவைப்படும், அது நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு தான் வாங்கணும் சரிங்களா. வித் கேப்போடையே விற்கிது, ஹேண்டில் பின்னாடி டங் கிளீனர் இருக்குது, அதையும் சேர்த்து வாங்கணும். பேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட்டு தான். எதுக்காக ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட்னா, அது வந்து ஒரு கேவிட்டி ப்ரொடெக்ஷன், பல் சொத்த வராமல் இருக்கிறதுக்காக நம்மளோட அந்த ஃப்ளூரைட் கண்டென்ட்டோட இருக்கிற டூத் பேஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறோம். இந்த நீங்கள் டூத் பேஸ்ட் வாங்கும்போது எந்த கலர் டூத் பேஸ்ட் வாங்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. யூஸ்வலாக நிறைய சப்ஸ்டன்ஸ் இருக்குது, நம்ம பர்டிகுலராக பேர் சொல்ல வேண்டாம். அதுக்கு பதில் என்ன பண்ணால், வெள்ளை கலர் டூத் பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பச்சை கலர் டூத் பேஸ்ட் இருக்குது, கருப்பு கலர் டூத் பேஸ்ட் இருக்குது, க்ரீன் கலர் டூத் பேஸ்ட், ரெட் கலர் டூத் பேஸ்ட்லாம் இருக்குது. மோஸ்ட்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஒயிட் கலர் டூத் பேஸ்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப் இல்லாத டூத் பேஸ்ட்டாக நீங்கள் வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் ஜெல் டைப்போடு வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது ப்ரெஷ் பண்ணிவிட்டு பசங்களை துப்ப சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரெஷ் பேஸ்ட் அப்படியே தான் வந்துடும் வாயிலேருந்து, அந்த பேஸ்ட் வந்து ஃபுல்லாக ஒட்டாது. அதனால் எப்போவுமே நம்ம ப்ரெஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒயிட் கலர் டூத் பேஸ்ட்டை ப்ரெஷ்ஷில் வச்சு லைட்டாக பல்லு மேலேயே அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு டேப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகும், வெளியினும் வராது. அதே மாதிரி என்ன அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எப்படின்னா குழந்தைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் இப்போ தான் பல் வளர ஆரம்பிக்கணும், அவங்களுக்குலாம் இப்போ ஃபிங்கர் சைஸ் டூத் ப்ரெஷ் இருக்குது, அந்த டூத் ப்ரெஷ்ஷை லைட்டாக வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஏன்னா பல் அந்த டைமில் தான் வளருதுன்றனால அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு ரெண்டு வயசுக்கு மேலே இருக்க பசங்க, எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து டூத் பேஸ்ட்டை ஸ்மியர் சொல்லுவாங்க, லைட்டாக அப்படி ஒரு ட்ராப் தேய்ச்சிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு டூத் பேஸ்ட் இருந்தாலே போதும். கிட்ஸ் டூத் பேஸ்ட் தனியாக இருக்குது, பெரியவங்க டூத் பேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண வேணாம். ஸோ நிறைய மெடிக்கலில் டூத் பேஸ்ட்டு ஃபார் கிட்ஸ்க்கு இருக்குது, அப் டூ ஏஜ்லேருந்து 14 ஏஜ் வரைக்கும் இருக்க டூத் பேஸ்ட்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3rd standard to 5th standard அந்த மாதிரி ஏஜ் இருக்க பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அரிசி அளவு, அரிசி இல்லைன்னா மிளகு சைஸ் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அபவ் 6 இயர்ஸ் அதாவது 12, 14, 15 எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏஜ் மேலே இருக்கவங்க தான் வந்து பட்டாணி சைஸு, டில் அடல்ட் நம்ம வயசு வரைக்கும் இருக்கவங்க எல்லாருமே பட்டாணி சைஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணால் போதும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுற மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இந்த அளவுக்கு பேஸ்ட் இருந்தால் போதும். ஸோ ஒயிட் கலர் டூத் பேஸ்ட், பட்டாணி சைஸு அளவு, அது மட்டும் பார்த்துக்கலாம். எவ்ரி டூத் ப்ரெஷ்ஷை வந்து 3 months once நம்ம மாற்றணும், பேஸ்ட் மாற்றணும் அவசியம் இல்லை, கண்டிப்பாக ப்ரெஷ்ஷை நம்ம மாற்றியே ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷ்ஷிங் டெக்னிக் கேட்டிருந்தாங்க. எப்போவுமே எல்லோரும் வளர்க்கும்போது மேலேருந்து கீழே அந்த மாதிரி தான் வளர்க்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபாஸ்ட்டாக விளக்கிறாங்க, ஃபோன் பார்த்துட்டு விளக்கிறாங்க, சீரியல் பார்த்துட்டு விளக்குறாங்க, அந்த மாதிரி பார்த்து விளக்கிட்டே இருக்கும்போது என்ன
1: பண்ணுறாங்க,
2: டைம் வந்து ஒரு இது இவ்வளோதான் விளக்கணும்னு ஒரு டைம் இருக்கும், மேக்ஸிமம் வந்து 2 to 3 minutes விளக்குனா போதும். ரொம்ப நேரம் போட்டு நம்ம பல்ல தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம், பிங்க் டு ஒயிட். பிங்க்ன்றது நம்மளோட ஜிஞ்சைவா, ஒயிட் கலர்ன்றது பல்லு. ஸோ பிங்க் டு ஒயிட் பண்ணுறதுனால மேலேருந்து கீழே நம்ம எப்போவுமே விளக்கணும். மேல் பல் வளர்க்கும் போது மேலேருந்து கீழே விளக்கணும், கீழ்பல் வளர்க்கும் போது கீழேருந்து மேலே விளக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுனால கரெக்டாக பண்ணலாம். அதே மாதிரி 2

0: 2-3 மினிட்ஸ் தான். வெளியே மட்டும் விளக்குனா போதாது, உள்பக்கம் கண்டிப்பாக நம்ம விளக்கணும். அதே மாதிரி உள்பக்கம் எதிர்ப்பக்கம் எல்லா இடத்துலையுமே விளக்கிட்டு கடிச்சு சாப்பிட்ற பகுதிகளை கொஞ்சம் கடினமாக ஒரு ஒரு ஃப்ரெஷர் கொடுத்து கட் பண்ணோன்னா அந்த இடமும் பல்லு நல்லா கிளீன் ஆகும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷிங் முடிஞ்சதுக்கப்புறமா கம் மசாஜ் பண்ணும், டங் கிளீனர் பண்ணும். டங் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் செலெக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க டங் கிளீனர் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து தனியாக இதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டங் கிளீனரோ அப்படி இல்லைனா வந்துட்டு ஸ்டீல் டங் கிளீனரோ யூஸ் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் ரஸ்ட் ஆகும். ஸோ ப்ரெஷ் பின்னாடி இருக்க டங் கிளீனரை வச்சு நம்ம டங்க் யூஸ் பண்ணிட்டு கம்மை மசாஜ் பண்ணி விட்டுட்டோம். இதே மாதிரி காலையிலும் நைட்டும் பண்ணிங்கனாலே ப்ராப்பர் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது.
1: ஓகே, ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொன்னீங்க டாக்டர். அதாவது எப்படி நம்ம பல்லு விளக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு அந்த A to Z மாதிரி அழகாக வந்து சொல்லிட்டீங்க. இதுலேயே குழந்தைங்களுக்குலாம் சின்ன சைஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுமா? இப்போ நான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்ப்பேன் டாக்டர், அவங்க என்ன ப்ரெஷ்ஷே வந்து நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரெஷ்ஷே சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நம்ம வைக்கிற பேஸ்ட் அளவே அவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்து நான் பார்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாததால் அப்படி அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னும்போது தான் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம வைக்கணும், எந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஹலோ புதுச்சேரி மக்களே, ஈபி பில் பார்த்து ஷாக் ஆகுறது இனிமேல் ஓவர். புதுச்சேரி மின்துறையின் இலவச ஸ்மார்ட் மீட்டர் வந்தாச்சு. இதன் இன்ஸ்டாலேஷனும் முழுக்க ஃப்ரீ. மொபைல் ஆப்லேயே உங்கள் மின் உபயோக தகவல்களை பார்த்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு 1800-425-1912. மின்துறை புதுச்சேரி.
3: நேரம் 3:15:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஹெலோ டாக்டர் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி அரசின் தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகந்தி அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்களை அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு இல்ல விளக்கம் பெறணும் அப்படின்னா 2271-7760 மற்றும் 2275-2330 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வெளியூர் நேர்கள் அல்லது செல்போன் மூலமா கூப்பிடுறீங்க அப்படின்னா 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். டாக்டர், இப்ப வந்து நீங்க இந்த புகையிலை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அதுல வந்து இந்த பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், நாக்கின் சுவை உணரும் திறன் குறையும் அப்படின்லாம் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த நாக்குல சுவை வந்து குறையுமா டாக்டர் இந்த புகையிலை யூஸ் பண்ணும் போது? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
4: கண்டிப்பாக மேம், நம்ம வந்து இப்போ ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்கோம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த வாய் வறட்சி வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டங் க்ளீன் பண்ணுறோம். நார்மலாக டங் க்ளீன் பண்ணும்போது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம டெய்லியும் சாப்பிட்றோம். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு அந்த வெள்ளை மாவு படலை மாதிரி நம்ம நாக்கில் படும். அதை நம்ம டங் க்ளீன் பண்ணிவிட்டு டெய்லி வாஷ் பண்ணுறதுனால ஹாலிட்டோசிஸ் குறையும், அதாவது வாய் துர்நாற்றம் குறையும். ஆனால் இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்ந்துருக்கும். அதில் இருக்க சில பட்ஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதோட தன்மையை இழக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த நாக்கில் இருக்க சுவைத்தன்மை, டேஸ்ட் பட்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஈவன் காரமாக சாப்பிட்றீங்க இல்லை புளிப்பாக சாப்பிட்றீங்க, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோவில் இருக்க நிக்கோட்டின் வந்து நர்வ் டேமேஜஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு முகந்து பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு நர்வ் சப்ளை போகும். அதே மாதிரி நாக்கு டேஸ்ட்டுக்கான நர்வ் சப்ளையை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுனால உங்களோட டேஸ்ட் பட்ஸும் சுத்தமாக போயிடும், எது சாப்பிட்றோன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட் தான். டொபாக்கோ யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த நாக்கை ஒழுங்காக பராமரிக்கலனாலும் நமக்கு டேஸ்ட் பட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும்.
5: ஓகே டாக்டர், இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணு இருக்குது, கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வச்சு சில பேருக்கெலாம் வந்த வாய்ப்புண்ணு

0: வந்து சரியாயிடுது. ஒரு சில பேருக்கு வாய்ப்பு வந்து ஒரு 1.5 வாரம் இருக்கு, 2 வாரம் இருக்கு, அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் டாக்டர்? இப்போ அவங்க எத்தனை நாளில் வாய்ப்புன்னு சரியாகலன்னு நம்ம வந்து டாக்டரை பார்க்கணும்?
1: ஓகே, யூஸ்வலாக வந்து வாய்ப்புண் வர்றது வந்து வெரி காமன் தான். நம்ம டொபாக்கோவை மட்டும் சொல்லலை, டொபாக்கோ யூஸ் பண்ணாதவங்களும் சொல்கிறேன். வாய்ப்புண் வந்து எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் ஸ்ட்ரெஸ்னால் வரும், சில சமயம் சீசனல்னால் வரும். குளிர்காலத்துலாம் சில பேர் வாய்க்கு வந்து காயமாக வரும், அந்த மாதிரி சில இது வரும். சில சமயம் நம்ம ப்ரெஷ் பண்ணும்போதே தெரியாமல் ப்ரெஷ் பட்னா கூட வாய்ப்புண் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வித்தின் 1 வீக்கில் இல்லை 2 to 3 டேஸ்க்குள்ளே ஹீல் ஆகிடும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா அதில் வந்து பிளட் ஃப்ளோ போயிட்டே இருக்கிறதுனால காயம் ஏதாவது பட்டினா தன்னாலே நீங்கள் மருந்து வைக்காமலே ஆறிடும். ஆனால் ஏதோ ஒரு புண்ணு இருக்குது, அது ஒரு 7 to 14 நாள், அதாவது ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க, ஆனால் அது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலை, உங்களுக்கு எதுவுமே வலி கொடுக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுட்டு திரும்ப வரலை, க்யூர் ஆகலை அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் உடனே டென்டிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப நல்லது. அந்த காயம் எந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் பெருசு பெருசாக வளர்ந்துட்டு இருக்கா, எந்த சைஸில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது அப்படின்றத நம்ம நோட் பண்ணோம். ஏன்னா சில புண்ணுங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வலி கொடுக்காது, வலி கொடுக்காமல் இருக்கிறதுனால நம்ம அதை வந்து சரி ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் வலி கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 2 வீக்ஸ்க்குள்ளே ஆறாத எந்த புண்ணாக இருந்தாலும் சரி நம்ம டாக்டரை பார்த்து கன்சர்ன் பண்ணுறது நல்லது. அப்போ தான் அதில் வேறு ஏதாவது க்ரோத் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடியே லீஷன்ஸ்னால் வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஜ், ஸோ அது லீஷனாக இருந்தால் முன்னாடியே நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், யாருங்க இங்கே பேசுகிறீங்க?
2: மேடம் நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டாடி பகுதியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: ஆ ஓகே டாக்டர், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம்.
1: சொல்லுங்க மேம்.
2: கண்டிப்பாக. ஆ வணக்கம் டாக்டர், எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. இந்த வாய்க்குள்ள புண்ணு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வருது, திருப்பியும் போகுது, கொஞ்ச நாள் கழிச்சு வருது, திருப்பியும் போகுது, அடிக்கடி வந்து வந்து போகிறது அப்படிங்கறது எதனுடைய அறிகுறியாக இருக்கலாம்? வாய்ப்புண் அப்படிங்கறது லைஃப் லாங் ஒருத்தருக்கு ஒரு சில கேசஸ்க்கு நம்ம வந்து வந்து போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா, இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து இந்த வாய்ப்புண் அப்படிங்கறது பொதுவாக ஸ்வெல்லிங் பிளஸ் ஏதாவது லீக்கேஜ் மாதிரி இருந்ததுன்னா அதுதான் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்களா? இப்போ வாய்ப்புண்ணுக்கும் இது கேன்சரா இருக்கலாமோ அப்படின்னு ஒருத்தர் சந்தேகப்படுறதுக்கும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி டாக்டர்ஸ் கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கிறது, எனக்கு இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா டாக்டர்?
1: ஓகே மேம்.
2: நான் ரேடியோலயே
1: கேட்டுக்கிறேன். மேம், நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னே இல்லைங்களா, அந்த வாய்ப்புண் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நார்மலாக இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இவங்க இப்போ கேட்டது வந்து நார்மலாக வாய்ப்புண் ஒன்று வந்திருக்கு, அது ரெகுலராக வருதா எப்படி அப்படின்னு சொன்னோம்னா, நான் சொன்ன மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரலாம். இவங்களுக்கு உடம்புல வேறு ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், விட்டமின் சி டெஃபிஷியன்சி, லயன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வாய்ப்புண் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அதில் ஒரு ஐட்டம் இவங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், ரெகுலராக வருது, திரும்ப ஆறுது, திரும்ப வருது, அந்த மாதிரி. அதுக்கு வந்து நம்ம டாப்பிக்கல் அப்ளிகேஷன் ஜெல்ஸ் அப்ளை பண்ணலாம், என்னென்னா வாய்ப்புண் மருந்து அப்ளை பண்ணிட்டு அது கொஞ்சம் சப்சைட் ஆகிட்ட பிறகு யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்க கேட்டதுக்கான ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, நான் சொன்ன மாதிரி கலர் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த புண்ணோட கலரை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எரித்ரோபிளேக்கியா லூக்கோபிளேக்கியான்னு 2 விதமான ஒரு லீஷன்ஸ் இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயிலோட பக்கவாட்டில் சரி, இல்லை உதடுக்கு கீழே, நாக்குக்கு கீழே, அன்னம் சைடில், இது எல்லாருமே வந்து ரெகுலராக புண்ணு வரக்கூடிய இடங்கள். அந்த இடத்துல ஒரு க்ரோத் வருது, லம்ப்னா சின்ன க்ரோத்துன்னு சொல்லுவாங்க, ஒரு குட்டியான ஒரு புண்ணு வந்துட்டு பெரிய புண்ணாகுது. அந்த புண்ணு வந்து எந்த கலரில் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். வெள்ளை கலரில் இருக்கா இல்லை ரெட் கலரில் இருக்கா? வெள்ளை கலர் இருந்தால் லூக்கோபிளேக்கியான்னு சொல்லுவாங்க, ரெட் கலர் இருந்தால் எரித்ரோபிளேக்கியான்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி ரெண்டு சைடும் சேர்ந்த மாதிரி இருக்குது, லூக்கோ எரித்ரோபிளேக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுக்கும்போது உங்களுக்கு வரவே வராது, ஐ மீன் மூவ் ஆகாது, ஸோ வலி இருக்காது, அந்த மாதிரி கண்டிஷனில் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து டென்டல் விசிட் பண்ணி செல்ஃப் எக்ஸாமினேஷன் மூலமாக ஃபஸ்ட்டு பார்த்துணும். டென்டிஸ்ட் வந்து டென்டல் விசிட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா பயாப்சி எடுப்பாங்க. பயாப்சினா அந்த செல்லிலிருந்து நடு பகுதியிலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டு அதை கொடுப்பாங்க. அது சைட்டாலஜி டெஸ்ட்டு, டொலிடின் ப்ளூ, அந்த மாதிரி சில இன்வெஸ்டிகேஷன் பண்ணிவிட்டு இது உண்மையாலுமே லீஷனா, இது ஆறக்கூடிய பொண்ணு தானா, இல்லை கேன்சர் அளவுக்கு போகிற ஸ்டேஜா அப்படின்றத கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு மெயின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்டல் விசிட் பண்ணுறதும், இல்லை டொபாக்கோ கவுன்சிலிங் பண்ணுறவங்க அந்த செஷன்லேயும் வந்து சில டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் அந்த மாதிரி பார்த்துட்டு சொல்லுவாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளே செல்ஃப் மெடிக்கேட்டட் எடுக்காமல் டென்டல் விசிட் பண்ணுறது ரொம்ப நல்லது.
0: ஓகே மேம், இப்போது அந்த வெள்ளை திட்டு சிவப்பு திட்டு அப்படின்னு சொல்லுங்க, அது எவ்வளோ வந்து ஆபத்தானது இப்போ நம்ம

0: ஓ பார்க்குறோம், எனக்கு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பார்க்காம இருக்கக்கூடாது, டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு. ஒரு சில வந்து அது அதோட ஆபத்து எவ்வளோன்னு உணராமே இருப்பாங்களே டாக்டர், அது எவ்வளோ ஆபத்தானது டாக்டர்?
1: இது ஆபத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் எக்ஸாமினேஷன் முக்கியம். டெய்லியுமே நம்ம ப்ரஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கண்ணாடி முன்னாடி நம்ம வாயில் இருக்க ஒரு 6 பகுதி 5-6 பகுதியை வந்து செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப்னா சுய பரிசோதனை பண்ணிக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரஷ் பண்ணி முடிச்சு வாய் குப்பிளிச்சதுக்கப்புறம், நான் சொன்ன மாதிரி கம் மசாஜ்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த உதடுகளை இருக்கு இல்லையா, அந்த கீழ் உதடை நல்லா இழுத்து பார்க்கணும், அந்த இடத்துல ஏதாவது புண்ணு இருக்கா. அதே மாதிரி மேல் உதடும் பார்க்கணும். ஸோ உதடு ஒன்று பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நாக்குக்கு அடிப்பகுதியில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி மேல் அன்னத்தில் பேலட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது புண்ணு இருக்கான்னு பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா உதடுக்கு வெளியே மேலே காயமான இருக்க இடம் ஏதாவது இருக்கா, காஞ்சி போயிருக்க இடத்துல இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா சீக் சொல்லுவாங்க, கன்னத்தில் உள்பக்க கன்னத்துலையும் சரி வெளிப்பக்க கன்னத்துலையும், இது எல்லாமே நம்ம கை வச்சும் செக் பண்ணணும், மிரர் முன்னாடியும் வச்சு செக் பண்ணணும். ஏதாவது ஒன்று இருக்குது, நான் சொன்ன மாதிரி நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது குத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நான்வெஜ் ஏதாவது சாப்பிட்றோம், சிக்கன் மக்கன் போன் ஏதாவது குத்துது, ஃபிஷ் போன் ஏதாவது குத்துதுன்னா அதெல்லாம் நார்மலாக ரிலீவ் ஆகிடும், அது கொண்டு பிரச்சனையும் கிடையாது. இது இல்லாமல் ஒரு புண்ணு வருது, நம்ம சொன்ன மாதிரி புகையிலை யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபார்மாக வரும். அதுக்கப்புறம் சில பேர் வெத்தலை பாக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு அக்கேஷனில்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு ஒரு நாள் இந்த யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஆகும்னா, அது அப்படியே தடும்பெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தடுப்பு இருக்கான்னு பார்க்கணும், அதை தொட்டு பார்க்கணும், வலி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி கலர் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்கா இல்லை சாஃப்டாக இருக்கா, இல்லை மூவ் ஆகுது, இல்லை ஒரு நாள் குழஞ்சி மறுநாள்லேயே மறுபடியும் பெருசாகுது, அதுக்கு மறுநாள் குறையுதா அப்படின்னு பார்க்கணும். சீழ் வர மாதிரி ஏதாவது இருக்கா, ரத்தம் வர மாதிரி இருக்கா அப்படின்றத எல்லாமே செக் பண்ணிட்டு தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரியும் இது ஏதோ ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்டல் விசிட் பண்ணலாம். ஸோ இதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம்னா கேன்சர் ஸ்டேஜ் போகாமல் முன்னாடியே அடைச்சிடலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போல இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில வந்து புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து டாக்டர் அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி அரசின் தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகந்தி அவர்கள் தான் நம்மளோட இணைஞ்சு அழகா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்றாங்க. டாக்டர், இப்ப வந்து அடுத்ததான் நான் என்ன கேட்கறேன்னா, இந்த வாய் புற்றுநோய் வந்து எந்த இடத்துலலாம் வந்து புற்றுநோயா நம்ம வந்து அந்த நோய் வரும், அது மட்டும் இல்லாம ஆரம்பத்திலேயே நம்ம அது வந்து கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து குணப்படுத்த முடியுமா டாக்டர்?
1: இப்போ நான் வாய் புற்றுநோய் ஆரம்பிக்கிறோம் இல்லைங்க, அதுக்கு வந்து புற்றுநோய்க்கு முன்னாடி ஸ்டேஜை நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. நான் சொன்ன மாதிரி செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது ஏதாவது புண்ணுலாம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். புண்ணு இருக்கிற மாதிரி பார்த்தா அப்பயே நம்ம பயாப்சி எடுத்துட்டு இது வந்து லீஷன்னா காயம் மாதிரி இருக்குதா இல்லை கேன்சர் ஸ்டேஜுக்கு போயிடுமான்றத அப்பயே நம்ம எக்ஸாமின் பண்ணி அதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துட்டோன்னா அதை நம்ம குணப்படுத்திக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, இது வாயில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதனால் நம்ம மூச்சு திணறல் வர்றதுனால அங்கே ஒரு புற்றுநோய் வரும், அதுக்கப்புறம் தொண்டை புற்றுநோய் வரும், சுவாச பிரச்சனை அந்த இடத்துல வரும், முடி கொட்டுதல் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் தான் கர்ப்பப்பை புற்றுநோய் வரும், அதுக்கப்புறமா எப்படி சொல்கிறது தோல் சுருக்கங்கள் அந்த மாதிரி வரும், கண் வந்து சரியாக பார்வை குறை கண்புரை அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இது வெறும் வாய் புற்றுநோய்க்கான காரணம் மட்டும் கிடையாது, இந்த டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ பிரச்சனைகளும் நமக்கு வருது. ஸோ இது வந்து வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிப்பாங்க, இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சி இம்யூனோ தெரப்பிஸ் அப்படி கொடுப்பாங்க, அப்புறம் சைட்டாலஜி டெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு கடைசி ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம வெட்டி எடுக்கிற ஸ்டைல் மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் சினிமா தேட்டர்லலாம் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே வந்து புகையிலை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேருடைய கதையை சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து வாய் புற்றுநோய் இருக்கும், அதோடைய ரிசல்ட் அவங்களுக்கு காமிச்சிருப்பாங்க, அந்த வாயை வந்து வெட்டி எடுக்கிறது. ஸோ அதுதான் தான் லாஸ்ட் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேருமே இப்போ வந்து உயிரோடு இல்லை. ஸோ லீடிங் காஸ் டெத்துக்கு முன்னாடியே இந்த வாய் புற்றுநோய் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் நம்ம கரெக்டாக இதெல்லாம் பாயிண்ட்ஸ் கண்டெடுத்துட்டோன்னா கேன்சர் ஸ்டேஜை நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? ஓகே கஜலட்சுமி மேடம், நீங்க ரேடியோல கேட்டுக்கோங்க, மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு?
2: இல்ல மேம், அவ்வளவு.
0: ஓகே நன்றி.
2: பல் வந்து என்ன வயசுல இருந்து விழ ஆரம்பிக்கும், எவ்வளவு நாள் விழும்?
0: பல் வந்து எப்போல இருந்து விழ ஆரம்பிக்கும், இது வரைக்கும் விழும்
2: அப்படிங்க? எவ்வளவு
0: நாள் இது வரைக்கும் விழும்? ஓகே மேடம்.
2: ஓகே
0: ஓகே நன்றி. மேம் அவங்க வந்து மூணு டவுட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது கம்ஸோட பிரச்சனை, பல் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் விழும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க.
1: ஓகே, கம்ஸ்னால் வந்து ஈர், ஓகேங்களா? அவங்க ஃபஸ்ட்டு கேட்டுக்க வந்து ஈர் பிரச்சனை எதனால் வருது, அந்த ஈரோட ஸ்வெல்லிங் எப்படி இருக்குன்னு. நார்மல் ஈரை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லையா, ஆரஞ்சு தோலில் எப்படி அந்த புளி புளி புளியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நார்மலாக இருக்கவங்களுக்கு. எல்லாருக்குமே ஜிஞ்சவைட்டிஸ்ன்றது காமன், ஜிஞ்சவைட்டிஸ்னால் ஈர் வீக்கம், நம்ம ப்ரஷ் பண்ணும்போது ரத்தம் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். நம்ம ஹெல்தியான கம்ஸ் இருக்கான்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்ண பார்த்தீங்கன்னா, கண்ணாடி முன்னாடி

அப்படின்னு நீங்கள் ஒரு காட்டன் கிளாத்தில் இல்லை காட்டன்லேயே கூட நம்ம சலைவாவை வந்து ட்ரில் தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈர் பக்கத்தில் இருக்கிற அந்த பல்லு கிட்ட இருக்கிற ஈறுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புள்ளி புள்ளி புள்ளி புள்ளி டாட்டாக இருக்கும். எப்படி ஆரஞ்சு தோல் இருக்கோ அதே மாதிரி இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் கூட இன்றைக்கி போய் பார்க்கலாம், எக்ஸாமின் பண்ணலாம். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட ஈர் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். இதே ஜிஞ்சைவைட்டிஸ்னால் வீக்கமாக இருக்கவங்களுக்கு அது இடம் தெரியவே தெரியாது, ஃபுல்லாக பலூன் மாதிரி வீங்கியிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ஜிஞ்சைவைட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சலாம். ஜிஞ்சைவைட்டிஸ்னால் ஒன்றுமே இல்லை. எதனால் அது அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை ப்ராப்பராக ப்ரெஷ் பண்ணலைன்னா என்ன பண்ணும், அந்த ஈருக்கும் பல்லுக்கும் இருக்கிற ஒரு குட்டி கேப் இருக்கும், அது வந்து ஃப்ளூயிட் அங்கே தான் கலெக்ட் ஆகும், ஜிஞ்சைவல் ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிட் போயிட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் போய் உட்காந்துருந்ததுனால நம்ம அதை வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது டே பை டே என்ன ஆகும்னா ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக மாறி டார்னு சொல்லுவாங்க. டார் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஐட்டம், பிளாக். டெய்லியுமே நம்ம ப்ரெஷ் பண்ணலாம் ஒரு மாதிரி வெள்ளை கலர் படலம் இருக்கும் பாருங்கள், காலையில் ஏந்தவுடனே நம்ம எக்ஸாமின் பண்ணால் தெரியும். அது டே பை டே சேர சேர சேர சேர கேல்குலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அது நீங்கள் யூஸ்வலான ப்ரெஷ்ஷால் ப்ரெஷ் பண்ணவே முடியாது.

0: இருக்கிறதுனால நம்ம அதை வாஷ் பண்ணாமல் இருக்கிறதுனால அது டே பை டே என்ன ஆகுனா ஹார்ட் சப்ஸ்டன்ஸாக மாறி டார்னு சொல்லுவாங்க. டார் வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஐட்டம் பிளாக். டெய்லியுமே நம்ம ப்ரெஷ் பண்ணலாம் ஒரு மாதிரி வெள்ளை கலர் படலம் இருக்கும் பாருங்கள், காலையில் ஏந்தவுடனே நம்ம எக்ஸாமின் பண்ணால் தெரியும். அது டே பை டே சேர சேர சேர சேர கேல்குலஸ்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஹார்ட் சப்ஸ்டன்ஸ். அது நீங்கள் யூஸ்வலான ப்ரெஷ்ஷால் ப்ரெஷ் பண்ணவே முடியாது. அதுக்கு வந்து ஸ்கேலார்ன்ற மிஷின் தேவை, அதுக்கு பேர் ஸ்கேலிங். அது வந்து டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் பல்ல க்ளீன் பண்ணணும். அந்த மாதிரி க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸ் போகும். அந்த நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலை, இது வரைக்கும் பண்ணதே இல்லை, இப்போ தான் போய் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹார்ட் சப்ஸ்டன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஃபீல் ஆகும், என்னமோ டாக்டர் க்ளீன் பண்ணி என் வாயிலேருந்து எடுத்துட்டாரு, ஏதோ வெள்ளை வெள்ளையாக வெளியே வந்தது, இப்போ வந்து என் பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வாயில் தொட்டு பார்க்கும்போது ஓட்டை ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த வாட்டி க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அழுக்கு பொருட்கள். அந்த அழுக்குலாம் வந்து அவ்வளோ நாளாக சேர்ந்து இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாக்குக்கு அடியில் இருக்க பற்கள், அதுக்கப்புறம் மேல் பல்லில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பக்கு. ஏன் அங்கே அதிகமாக இருக்குன்னா அங்கே தான் சலைவரி கிளாண்ட் இருக்குது. ஸோ சலைவா வந்து அந்த இடத்துல படுற படம் என்ன ஆகும்னா அந்த கேல்குலஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த இடத்துல போய் அது அக்யூமுலேட் ஆகிட்டு ஈறு வந்து ரெட் கலரில் ஆகிடும். ஸோ ஸ்வெல் அண்ட் கம்ஸ் வரும். இதனால் மட்டும் கிடையாது, சில பேர் வந்து ஹைப்பர் டென்சிவ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எடுக்கிற மெடிசன்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் இன்டியூஸ் ஜிஞ்சவைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் டைமில் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால கூட ப்ரெக்னென்சி ஜிஞ்சவைட்டிஸ் வரும். ஸோ இதுதான் ரீசன் சொல்ல முடியாது, ஒரு ஒரு ஏஜில் வந்து அந்த ஜிஞ்சவைட்டிஸ் வரும். இது எல்லாத்துக்குமே முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பல்லை க்ளீன் பண்ணோம், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த பல்லை க்ளீன் பண்ணிடும். அப்படி பண்ணிங்கன்னா கம்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். அடுத்த க்வெஸ்சன் எது ஓகே,
1: அடுத்த க்வெஸ்சன் வந்து அவங்க பல்லு எப்போலேருந்து விழ ஆரம்பிக்கும் எப்போ வரைக்கும்?
0: யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து 2 types ஆஃப் டென்டிஷன் தான் இருக்கும், பால் பல்லு பெர்மனன்ட் பல்லு. பால் பல்லு வளர்ந்த விட பசங்களுக்கு தெரியும் 20 பற்கள் இருக்கும். அது 6 வயசுலேருந்து 7 வயசுக்குள்ளே தான் வந்து அந்த பால் பற்கள் விழ ஆரம்பித்து 11-12 வயசு வரைக்கும் இருக்கும். அந்த இன்பிட்வீன் ஸ்டேஜை வந்து அக்லி டக்லி ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, மிக்சட் டென்டிஷன். ஏன்னா அந்த ஏஜில் இருக்க பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பால் பற்களும் இருக்கும் பெர்மனன்ட் பற்களும் இருக்கும். ஸோ அந்த ஏஜ் வரைக்கும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எத்தனை பல் இருக்குதுன்னு சொல்லி, கலந்து இருக்கும். 13 வயசுக்கு மேலே தான் வந்து ஒருத்தவங்களுக்கு 28 பற்கள் இருக்கும். 21-28க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவாங்க, ஞானப்பற்கள். அது வந்து எல்லா சைட்லேயுமே 4 சைட்லேயுமே வந்து ஒரு ஒரு பல்லாக வர்றதுக்கு உங்களுக்கு மொத்தமாக வந்து 32 பல் அந்த டைமில் சேரும். நார்மலாக பல் எப்படி விழுன்னு பார்த்தீங்கன்னா அதுவாக விழாது. நம்மளாருக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் பிரச்சனை இருக்கவங்களுக்கு விழும். மெடிசன்ஸ் நிறையா எடுக்கிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பல் ஆட்டம் கொடுக்கும், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸ் உள்ள ஊற ஊற கொஞ்சம் இஷ்யூஸ் தெரியும், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால டயபெட்டிக் இருக்கவங்களுக்கும் பல்லு கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக பல் ஆட ஆரம்பிக்கும். நம்ம அவசரப்பட்டு பல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, இதை வந்து நம்ம ஸ்ப்ளிண்டிங் மூலமாக வந்து பல்லை காப்பாற்றலாம், கம் மசாஜ் பண்ணுற மூலமாக பல்ல ஆட்டம் கொடுக்கறத பண்ணலாம். இப்போ எங்கேயாவது விழுந்துட்டோம், ட்ராமடைஸ்ட் ஆகிடுச்சு அப்படி விழுந்துன்னா அந்த டைமில் நம்ம வந்து ஸ்ப்ளிண்டிங் பண்ணி பாதுகாக்கலாம் தவிர வாலண்டரியாக பல் விழாது. இந்த மாதிரி மெடிக்கல் இஷ்யூஸ் ரொம்ப இம்யூனோ சப்ரசண்டாக இருக்காங்க, வீக்காக இருக்கவங்களுக்குனால தான் பல் தனியாக விழ ஆரம்பிக்கும்.
1: இப்போ வந்து நம்ம இந்த ஈறு பல்லு பத்தி பேசும்போது இந்த சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க அக்லி டக்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க, ஒரு சிலவங்களுக்கு வந்து பிறக்கும் போது வந்து கரெக்டா அந்த சைல்டு அந்த டூத் வந்து வந்திருக்கும், ஆனா அவங்க வளர அந்த பல்லு விழ விழ அந்த கேப் இல்லாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி அந்த டூத் வந்து இது பண்ணும். இது வந்து நம்ம ஏதாவது பண்ணணுமா டாக்டர், இல்லை அது அவங்களோட வாயோட அமைப்பே அவங்களுக்கு அப்படி தானா டாக்டர்?
0: இப்போ வந்து குழந்தைங்களோட பற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ கண்டினியூஸாக இருக்காது. நிறையா நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல்லுக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கும், அது வந்து வாலண்டரியாக இருக்க கேப். ஏன்னா மிக்சட் டென்டிஷனுக்கு முன்னாடி இருக்க பால் பல்ல வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு குட்டி குட்டியாக இருக்கும், குட்டி பல்லாக இருக்கும். அதே பெர்மனன்ட் பல் வளர வளர பெரிய பல்லாக இருக்கும். அப்போ இந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பேஸ் எதுக்காக இருக்குன்னா அது வளர வேண்டிய பற்கள் வந்து கரெக்டான அமைப்பில் வர்றதுக்காக தான் அது வாலண்டரியடாக ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்பயே குட்டி குட்டியாக இருக்கிருக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க ஃப்யூச்சரில் வந்து போடுற மாதிரி தான் இருக்கும், அது நம்ம அந்த டைமில் எதுவும் பண்ண முடியாது. பால் பல் விழுந்துட்டு அந்த மிக்சட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்கிற பல்கள் நேராக வளரணும். அதுக்கு நேராக வளரும்னா கரெக்டான அந்த டைமில் வந்து பால் பற்கள் விழும். சில குழந்தைங்களுக்கு கரெக்டாக விழுந்துடும், சில பேருக்கு விழவே விழாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வாலண்டியராக அந்த பல்லை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆடுற பல்லு ஒரு 6 வயசில் விழாலையா, உடனே 7 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்பயும் விழலைன்னா நம்ம தாராளமாக அதை எடுத்துடணும். ஏன்னா அந்த டைமில் அந்த பல் வளரும்போது அந்த ஸ்பேஸில் வளராமல் என்ன ஆகும்னா இந்த

0: பல்லு தடுக்க, பால் பல் தடுக்க பல்லுக்கு பின்னாடி வளர ஆரம்பிச்சிடும். அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பல்லு ரிமூவ் பண்ணிட்டோன்னா அந்த பல்லு இடத்துல வர வேண்டியது வேற ஒரு இடத்துல வருது. ஸோ கரெக்டான டைமில் அந்த எல்லா பல்லும் விழுந்துருச்சுன்னா வர வேண்டிய பற்கள் கரெக்டாக அந்தந்த ஸ்பேஸில் வந்துடும். ஆனால் மிக்சர் டென்டிஸில் நம்ம வந்து அந்த டைமில் கிளிப்பு போட முடியாது. அந்த 12-13 வயசுக்கு அப்புறமா தான் பல்லோட அமைப்பு எப்படி இருக்குன்றத பார்த்து பண்ண முடியும். இதில் இன்னொரு கரெக்ஷன் நம்ம என்ன பண்ணலான்னா, சில பேருக்கு வந்து ஹேபிட்ஸ் இருக்கும். ஓரல் ஹேபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த டங் த்ரஸ்டிங் பண்ணுறது, தம் சக்கிங் பண்ணுறது, நெயில் பைட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் இருந்ததுன்னா இதை நம்ம முன்னாடியே வந்து கியூர் பண்ணோம். மவுத் ப்ரீத்திங்லாம் இருக்கும் சில பசங்களுக்கு, அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஹெவியாக குரட்ட விடுறாங்க நைட் டைம்லனா அதுக்கான அப்ளையன்சஸ் இருக்குது, ஆர்த்தோடான்டிக் அப்ளையன்சஸ், அதை போட்டு முன்னாடியே நம்ம கரெக்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக பல் தூக்கிட்டோ இல்லை பல் இடுக்கு இடுக்காவோ பல்லில் ரொம்ப ஸ்பேஸோன்றத நம்ம பார்க்க முடியும். அந்த டைமில் போயிட்டு நம்ம போட முடியாது இல்லையா. ஸோ 13 ஏஜ்லேருந்து 18 வயசுக்குள்ளேயே நம்மளை வந்து ஆர்த்தோடான்டிக் கரெக்ஷன் பண்ணிட்டோன்னா பல்லில் அமைப்பு நமக்கு முக அமைப்பு அதிகமாக இருக்கும். ஸோ 12-13 ஒரு டென்டல் விசிட் பண்ணுறது நல்லது யூஸ்வலாக.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்து நிறைய வந்து இந்த பல் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்த்தோம். இப்போ நம்ம வந்து அந்த புகையிலை அப்படின்னு சொல்லும் போது, இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து மின் சிகரெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து உண்மையாவே அது சிகரெட் தானா, இல்லைனா அது வந்து நம்ம வந்து மின் சிகரெட்ன்றது வேற ஏதாவது? டாக்டர் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
0: யூஸ்வலி நம்ம சிகரெட் பிடிக்கிறோம் இல்லையா, ஸ்மோக்கிங், அந்த பீடி, அதே மாதிரி தான் அது. அது பேர் தான் வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ்ன்னு வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து வேப்ஸ் வருதுதான். என்னன்னா இதை வந்து நம்ம அப்படியே வாயில வச்சு இருக்க அதை வந்து நார்மல் ஸ்மோல் மூலமாக பண்ணுறோம். இதை வந்து நிறைய இடத்துல பேன் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரானிக் நிக்கோட்டின் டெலிவரி சிஸ்டம். இதை வந்து 2019 வந்து நம்ம பேன் பண்ணிட்டாங்க. பட் பாதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான், இதை விட அது அப்படின்ற அந்த மித் ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. அப்படிலாம் கிடையாது, இதில் என்ன பாதிப்பு இருக்கோ அதே தான் அதில் இருக்குது, பேர் மட்டும்தான் வேறு, மற்றபடி ரெண்டுமே ஒன்று தான்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலம் இருக்காங்க உங்கள்கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: விழுந்து
0: முளைஞ்ச பல்லோட சைஸ் சின்னதா இருக்குன்னு சொல்றீங்க?
2: மெலிசா அது ஒன்னோட ஒண்ணு இருந்துச்சு மேம். இடையில பாத்தீங்கன்னா அது ஒரு பல்லு வந்து ஆட ஆரம்பிச்சு மேம். அது விழுந்து பாப்பா விழுந்ததால ஆட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் டென்டல் ஹாஸ்பிட்டல் போய் காமிச்சேன் மேம். அவங்க வந்து இது பல்லு கீழே எலும்புக்கு கரைஞ்சு போயிருக்குங்க, அந்த பல்லு எடுத்தே ஆகணும், இல்லைன்னா இன்னொரு பல்லு அடுத்தடுத்து பல்லெல்லாம் ஆட ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டாங்க
0: மேம்.
2: போயிட்டு அந்த பல்லு அவங்க நிறைய டெஸ்ட் பண்ணிதான் மேம் எடுத்தாங்க. ஆனா இப்ப வந்து அந்த பல்லு எடுத்த இடமும் கேப் கம்மியா சின்னதா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மேம். அந்த ஒரு பல்லு இருக்கு லைட்டா அதுவும் ஆடுது மேம், ஆனா கேப் கம்மியா இருக்கு, என்ன மேம் பண்றது?
0: அந்த பல்லு நல்ல வெள்ளை கலர்ல இருந்ததுங்களா இல்ல நார்மல் பழுப்பு கலர்ல மாதிரி தெரிஞ்சதுங்களா, பால் பல் மாதிரியே தெரிஞ்சதுங்களா, இல்ல அது விழுந்துட்டு பெர்மனன்ட் பல் வளர்ந்ததுதான் நீங்க பாத்தீங்க?
2: இல்ல மேம், நார்மலா எல்லா பல்லும் ஒரே கலர்ல தான் மேம் இருக்கு.
0: அது எந்த வயசுல அது விழுந்துட்டு வளர்ந்தது?
2: அது வந்து சின்ன வயசுல ஒரு 6 விழுந்து வந்துச்சு.
0: அப்ப வந்து பெர்மனன்ட் பல் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்றீங்க? பால் பல் கரெக்டா விழுந்துருச்சு, பெர்மனன்ட் பல் வரும்போது உங்களுக்கு வந்து பல்லு ஆட்டம் கொடுத்ததுனால இப்ப எடுத்துட்டாங்க சரிங்களா?
2: நடந்து
0: 6 இப்ப உங்களோட பால் பல் விழும்போது உங்களுக்கு ஏதாவது சொத்த பல் இருந்ததுங்களா மேடம்? ஆக்சுவலி 13 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த பெர்மனன்ட் பல் எரப்ட் ஆயிருக்கும். இவங்க 6 அந்த பல் வந்து ஆடாமல் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ விழுந்துட்டு இருந்ததுனால ஒன்று அவங்களுக்கு வந்து அது கரெக்டான பெர்மனன்ட் பல்லா இல்லை பால் பல்லாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமின் பண்ணோம். ஆனால் டாக்டர் வந்து பெர்மனன்ட் பல்லை இப்போ எடுத்துட்டேன்றாங்க. எடுத்துட்டு ஸ்பேஸ் இருக்கிறதுனால பல்லு கட்ட சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பெர்மனன்ட் பல்லில் தான் ஏதாவது இஷ்யூஸாக இருக்கும். ஒன்று

0: நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சொத்தை இருந்திருக்கலாம், இல்லை அந்த சொத்தை ஈர்ப்பகுதியில் முன்னாடி ரூட்டில் வந்து ஏதாவது அழுக்கு படிஞ்சிருந்து இல்லை சொத்தை இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா வரக்கூடிய அந்த பெர்மனன்ட் பல்லில் கூட அந்த மாதிரி ஹெவினஸ் இருந்திருக்கலாம். அதனால் அந்த பல்லு ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பேஸ் இருக்கிறதுனால பல் கட்ட சொல்கிறாங்க. எந்த இஷ்யூவாக இருந்தாலும் ஒன்று பல் கட்ட சொல்லும்போது கன்ஃபார்மாக பல் கட்டினோம், இல்லைனா குழந்தைக்கு அந்த இடத்துல பெர்மனன்ட் பல் இருக்காது, இதுக்கப்புறமும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்று வேர் சிகிச்சை பண்ணலாம், அந்த பல் மட்டும் கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம வேர் சிகிச்சை பண்ணி கேப் போட்டுடலாம். இப்போ கேப் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது அந்த ஃபோல் பல்லில். ஸோ பக்கத்தில் இருக்க பல்லும் அதுக்கு முன்னாடி இருக்க பல்லையும் சேர்த்து நம்ம பல்லு கட்டுறது தான் இப்போதைக்கான ஒரு இது பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்த்தோடான்டிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். ஈர் பல்லுக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ கிளிப்பு போடுவாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த ஸ்பேஸை வந்து நம்மளால் மூட முடியுமா அப்படின்றத ஒரு எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆர்த்தோ விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மலாக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்றதை நம்ம எடுத்துக்கலாம் பல் கட்டுறவங்கிட்ட
1: உடனே. இப்போ இந்த வயசுலேயே அவங்க
0: ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா இந்த 13 நான் இப்போ கடைசியாக அதுதான் சொல்லியிருந்தேன், 18 வயசுக்குள்ளே ஒரு வாட்டி விசிட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் ஏதாவது இருக்கா, பல்லு இடுக்கு பல்லாக இருக்கா இல்லை முன்ன தூக்கிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி நம்ம காமிச்சிக்கலாம்.
1: அதாவது எல்லாருமே நார்மலா வந்து 13 ஒரு வாட்டி நம்ம ஆர்த்தோடான்டிஸ்ட் கிட்ட நம்ம காமிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கு, பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா அப்பயே கண்டுபிடிச்சோம் இல்லையா டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம ஒரு சிறிய விளம்பரம் கழிச்சு நம்ம பேசலாம்.
2: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: மின்சார பில் சரியாக கணக்கிடப்படவில்லையா அல்லது சரியான நேரத்தில் தரப்படவில்லை என்ற கவலையா? இனி நோ டென்ஷன், புதுச்சேரி மின்துறையின் ஸ்மார்ட் மீட்டருடன் ஆட்டோமேட்டிக் மீட்டர் ரீடிங். பில்லிங் மிஸ்டேக்ஸ்க்கு பை பை. கால் 9489080307.
4: மின்துறை புதுச்சேரி.
1: நேரம் 3:45:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னைக்கு நம்ம வந்து புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரி அரசின் தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி சுகந்தி அவர்கள் நம்மளுடன் இணைந்து நிறைய விஷயங்களை அழகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட பேசலாம் மேடம். ஹலோ வணக்கம்.
5: ஹலோ
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
0: அவருக்கு எந்த பல்கள் மேல் பல் வரிசையில கீழ்பல் வரிசையில எப்படி இருக்கு?
5: கீழ்
0: வரிசையில கேப் இருக்குன்னு சொல்றீங்க. வெண்ணிலா அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, வாய் துர்நாற்றம் எதனால் வருது, அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக எப்போவுமே நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வாய் கொப்பளிக்கிறது. என்ன சாப்பிட்டாலும் சரி, நீங்கள் டீ காஃபியே குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம ஒரு 10 கழித்து என்ன பண்ணோன்னா வாய் கொப்பளிச்சிடணும். நீங்கள் டீ காஃபி குடிக்கும்போது பார்ப்பீங்களாம், நம்மளோட பல் வந்து வெள்ளை கலரு, அது வந்து ப்ரௌன் கலர்லாம் மாறுறதுக்கு முக்கிய காரணம் அதில் இருக்க ஸ்டெய்னிங் தான். ஸோ டீ காஃபி நம்ம குடிக்கிறவங்க, அதிகமாக குடிக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் வாய் கொப்பளிக்கலாம் ஒரு 10-15 கழிச்சு. அதே மாதிரி நீங்கள் ஜூஸ் குடிக்கிறதா இருக்கட்டும், வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் எது சாப்பிட்டாலும் சரி வாய் கொப்பளிக்கணும். ஏன்னா நம்மளோட நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கிளீனிங் ப்ராசஸ் பண்ணுது, அது ஓரளவுக்கு தான் பண்ணும். நம்ம எவ்வளோ தான் அதிகமாக சாப்பிட்றோம், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அப்போ இன்பிட்வீனில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்ன பண்ணால் வாய் கொப்பளிக்கணும். அப்படி இல்லை வாய் கொப்பளிக்க முடியாத டைமில் அந்தளவுக்கு நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம், கண்டிப்பாக டைம் இருக்கும். அப்படி இல்லைனா தண்ணி அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால என்னாங்கன்னா இப்போ பல்லுக்கு இடையில போய் உட்காந்துட்டு இருக்க சப்ஸ்டன்ஸ் சரி, நாக்கில் அந்த படலம் மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸ் சரி, இதெல்லாமே வந்து க்ளீன் ஆகும். ஸ்கூலில் நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது இதுதான், பசங்களுக்கு பிரேக் டைமில் தண்ணி நிறைய குடிங்க, ஆஃப்டர் லன்ச் வந்து மவுத்

0: வாகல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் கண்டிப்பாக தங்காது, அது ஒரு ரீசன். அப்போ நம்ம வாய் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால வாயில் துர்நாற்றம் வராது. நான் அதுக்கப்புறம் மார்னிங் அண்டு நைட்டு ரெண்டு வேளை கண்டிப்பாக ப்ரெஷ் பண்ணணும். மார்னிங் ப்ரெஷ் பண்ணிட்டால் கூட ஓகே தான், ஏன்னா நம்ம ஃபுல் டே இருக்கிறதுனால இன் பிட்வீனில் நம்ம வந்து தண்ணி குடிக்கிறோம், பேசுகிறோம், ஒரு ஆக்டிவாக இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்மளால் வாய் க்ளீன் பண்ண முடியுது. ஆனால் நைட் டைமில் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷ் பண்ணாமல் படுத்துட்டோன்னா, இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காமிக்கிறாங்க இல்லையா, பூச்சி வந்து உட்காருது, பச்சை கலர் ரிலீஸ் ஆகுது, பல் சொத்த, அது வந்து உண்மையாக நடந்துட்டுருக்கு, நைட் டைமில் நடந்துட்டுருக்கும். சில குட் பாக்டீரியாஸ்லாம் வந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுவா, இல்லை பேட் பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா சொத்த வரதான் பார்க்கும். அது ரிலீஸ் பண்ணுற அந்த ஆசிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபவுல் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். யார்கிட்ட பேசும்போது வரும், திடீர்னு அவங்க வாய் திறந்து பேசும்போது வாய் துர்நாற்றம் வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி டங்கை க்ளீன் பண்ணணும். நான் ப்ரெஷிங் டெக்னிக் சொல்லும் போதே சொன்னேன் இல்லைங்களா, ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா டங் க்ளீன் பண்ணணும், கம் மசாஜ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணலாம். இதுக்குன்னு பர்டிகுலர் பேஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்ம ரெஃப்ரெஷ்னர் போட்டுக்கலாம். சில பேருக்கு வந்து வாய் துர்நாற்றம் வந்து அல்சர்ஸ்னால கூட வரும், தொண்டையில் அல்சர் இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர், ஸ்டொமக் அல்சர்ன்றதுனால சில பேர் பேசும்போது வாய் துர்நாற்றம் வரும். அதை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது பரவாயில்ல. இதுக்காக பர்டிகுலராக நம்ம மவுத் வாஷ்லாம் யூஸ் பண்ண வேணாம். யூஸ்வலாக மவுத் வாஷ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம், தேவையில்லை 14 வயசு குறிப்பிட்டவங்களாம் வேணாம். எந்த கண்டிஷனில் மவுத் வாஷ் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா போஸ்ட் சர்ஜிக்கலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜிஞ்சவைட்டிஸ், ஈர் வீக்கம், ரத்தம் அதிகமாக வரவங்களுக்கு அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து குளோரெக்சிடன் மவுத் வாஷ் யூஸ் பண்ணுவோம். மவுத் வாஷ் பதில் நீங்கள் சால்ட் வாட்டர் காகுல் டெய்லியுமே பண்ணலாம், மார்னிங் பண்ணலாம், இல்லை ஆஃப்டர் ஃபுட்க்கு அப்புறம் கூட வார்ம் வாட்டரில் சால்ட் போட்டு சால்ட் வாட்டர் காகுல் பண்ணலாம். இதுக்கும் பர்டிகுலராக பேஸ்ட்டு கிடையாது. செகண்ட் க்வெஸ்சன், அவங்க என்ன சொன்னாங்க, ஏஜ் 27லேருந்து 28 இருக்கிறவங்க அவருக்கு வந்துட்டு பல்லில் கேப் இருக்குது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஆர்த்தோடான்டிக்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, முன்னாடியே வந்து பல்லில் பார்த்துட்டிங்கன்னா எது எதுக்கு கிளிப்பு போடலாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இடுக்கு பல்லுக்கு போட்டிருக்கலாம், அதே மாதிரி ஜென்ரலி ஸ்பேஸிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஒரு பல்லுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும், அந்த பிளேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம ஆர்த்தோ கிளிப்பு போடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பல் நீங்கள் ஏற்கனவே எடுத்திருப்பீங்க பின்னாடி, அது ரொம்ப நாளாக நீங்கள் கட்டாமல் விட்டுட்டிங்கன்னா முன்னாடி இருக்க பல்லெல்லாம் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு ஒரு பல்லுக்கும் நடுவில் வந்து கேப் இருக்கும், அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த பல்லை நம்ம கட்டியிருக்கணும், இல்லைனா இப்போயாவது கிளிப்பு போட்டு எல்லா பல்லையும் வந்து சேர்க்கணும். ஸோ 28ன்றதுனால நீங்கள் இப்போது ஆர்த்தோ கிளிப்பு போடுறதுக்கு பதில் பல்லு கட்டிக்கிறது நல்லது. ஸோ இந்த ஸ்பேஸையும் க்ளோஸ் ஆகும், எந்த பல்லு இல்லையோ அந்த பல்லை நம்ம கொடுத்து கட்டிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து புகையிலை வந்து பற்றி ஒரு சின்ன அடுத்ததாக ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து புகையிலை வந்து நிறுத்திட்டேன், அது அந்த ஸ்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது, இது வந்து கரெக்டாக வந்து மாறிடுமா, எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர் அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் குறைஞ்சி, நான் புகையிலையே ஸ்டாப் பண்ணிட்டேன், நான் இதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வந்து நம்ம கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி நம்ம வந்துட்டோம், எவ்வளோ நாளில் நம்ம வந்து திரும்பி அந்த பழைய ஸ்டேஜுக்கு மாறுமா, இல்லை எவ்வளோ நாள் ஆகும் டாக்டர்?
0: ஓகே, இதில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் அங்கே புகை பிடிச்சிட்டே இருந்தோம், இதுக்கப்புறம் இதை நிறுத்திடுவோம் அப்படின்னு அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுனாலே வித்தின் 20 மினிட்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ ஒரு அது வந்து ஒரு கணக்கு இருக்குது, சில வந்து வித்தின் வீக்ஸ், வித்தின் மந்த், வித்தின் இயர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும், அதான் லீப் இன் டு ஹெல்தி திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 20 மினிட்ஸில் நீங்கள் விடுறீங்கன்னா உங்களோட அந்த ரத்தம் அழுத்தம் வந்து அந்த ரத்த நாடி பிபிலாம் சொல்லுவாங்க இல்லையா, பிபி, ஹார்ட் பீட், இதெல்லாமே வந்து சரியாயிடும். முன்னாடி இருந்ததை விட இந்த இடத்துல சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி 8 to 24 hours வந்து உங்களுக்கு மாரடைப்பு வர வாய்ப்பு வந்து கம்மியாகும். 48 hours பார்த்தீங்கன்னா அந்த நிக்கோட்டின் வந்து ஒரு அடிக்டிவ் ஐட்டம், அது வந்து நம்மளை விட்டு வெளியேறத்துக்கானது. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த டேஸ்ட் பட்ஸ்லாம் இருந்து இல்லையா, அதெல்லாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும். இதுவே வந்து 2 to 9 months வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க சுவாசக்கோளர், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ பிடிச்சவங்க டிபி வந்த மாதிரி இரும்பிட்டே இருப்பாங்க, ரொம்ப சுவாச பிரச்சனைலாம் இருக்கும், இதெல்லாமே சீராகும். 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதய நோய்க்கு வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாகும். இது வந்து நார்மலாக டொபாக்கோ யூஸ் பண்ணவங்க நிறுத்தினதுக்கு அப்புறம் சொல்கிறேன். அதே மாதிரி 10 வருஷங்களுக்கு பின்பு நுரையீரல் புற்றுநோய் வாய்ப்பு 50% வரைக்கும் நமக்கு குறையுது. அதே மாதிரி 10 to 15 இயர்ஸ்க்கு பின்னாடி பார்த்தா 100% வந்து இருதய நோய்க்கான வாய்ப்பு வந்து கம்மியாகுது. அதனால் இது வந்து ஒரு நல்ல சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறேன், நம்ம விடணும் அப்படின்ட்டு கவுன்சிலிங் எடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் வந்து என்ன வந்து சொல்ல விரும்புகிறீங்க டாக்டர், அதாவது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணால் நம்மளுடைய பற்கள் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க டாக்டர்?
0: யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 golden rules points சொல்லுவோம். நான் வந்து மொபைல் டென்டல் யூனிட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எவ்ரி ஸ்கூல், ஸ்கூல்ஸ்க்கு கேம்ப்

0: க்கு போகிறோம். அங்கே இருக்க ஏஎன்சி, அதாவது வெல் பேபி கிளினிக், அப்படின்னா குழந்தை பெருமாள் அவங்க கர்ப்பமாக இருக்கவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, எல்லாருக்குமே சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி பல் வளர்க்கணும். அதுக்கு வந்து காலையில் 1 வாட்டி வளர்க்கணும், நைட்டு வளர்க்கணும். நைட்டு எப்போ வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்றது கிடையாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் இல்லையா, அந்த டைமில் போயிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு படுக்கணும். ஏன்னா ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் சில பேர் சாப்பிட்றாங்க, அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஹேபிட் கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு 2 வாட்டி ப்ரெஷ் பண்ணணும். 6 மாதத்துக்கு 1 வாட்டி கண்டிப்பாக டென்டல் விசிட் பண்ணணும். டென்டல் விசிட் பண்ணுறதுனால நான் சொன்ன மாதிரி நிறைய ஆர்த்தோ கரெக்ஷன் பண்ணலாம், வாய் புற்றுநோய் இருக்கான்னு பார்க்கலாம். பல் சொத்தம் வந்துச்சுன்னா முன்னாடியே தடுக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் டாக்டர் எடுப்பாங்க. ஸோ 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டல் விசிட் பண்ணணும். ப்ரெஷ்ஷை வந்து 3 மாதத்துக்கு 1 வாட்டி கண்டிப்பாக மாற்றணும். நிறைய பேர் எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச டிசைன் சொல்லி ப்ரெஷ்ஷை மாற்றவே மாட்டுறாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இன்பிபின்ல உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதம் நீங்கள் ப்ரெஷ்ஷை மாற்றிட்டீங்க, அடுத்த மாதமே உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, ஒரு டீப் இன்ஃபெக்ஷனில் போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா அதே ப்ரெஷ்ஷை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அந்த ப்ரெஷ்ஷை புது ப்ரெஷ்ஷை மாற்றணும். எல்லாரும் ஒரே இடத்துல ப்ரெஷ் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். மோஸ்ட்லி நம்ம எங்கே வைப்போம், பாத்ரூமில் வைப்போம், அந்த மாதிரி வைக்காமல் வராண்டா இடத்துல வைக்கலாம், சன்லைட் படுற மாதிரி வைக்கலாம், அந்த மாதிரி இடத்துல வைங்க. தனித்தனி பாக்ஸில் போட்டு வைக்கிறது, ஒரே பாக்ஸில் எல்லாரோட டூத் ப்ரெஷ்ஷும் ஒன்றா வைக்கிறது ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ், அந்த மாதிரி வைக்கவே கூடாது. ஸோ ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தனித்தனியாக வைக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணலான்னா அடிக்கடி வந்து பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம், எப்படிலாம் ப்ரெஷ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் கொடுக்கலாம். பசங்க முன்னாடி நம்ம ப்ரெஷ் பண்ணால் அவங்க நம்மளை அப்சர்வ் பண்ணி ப்ரெஷ் பண்ணுவாங்க. குழந்தைங்க கிட்ட கையில் ப்ரெஷ் கொடுத்து அவங்களே நீங்கள் ப்ரெஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க, அது வந்து ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வந்து அவங்க சும்மா பண்ண மாட்டாங்க, பேசுற மட்டும்தான் எடுத்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்போ அவங்களையும் நம்ம பண்ண வைக்கணும்னா அவங்க முன்னாடி 1 வாட்டி நம்ம பண்ணிட்டு ஒருவேளை அவங்கள பண்ண வச்சுட்டு இன்னொரு வாட்டி பேரண்ட்ஸ் கைடன்ஸில் பண்ணணும். இதை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து பால் பல் தானே, அது ஒன்றும் ஆகாது. 3 வயசுல பால் பல் விழுந்துட்டா கூட இன்னொரு 3 வருஷத்தில் விழுந்துடும் சொல்லி அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் விடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பசங்க பார்க்கும்போது. அது இயர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அந்த பல்ல ஒழுங்கான டைமில் வளரல, ஒழுங்கான டைமில் எடுக்கலைன்னா பின்னாடி ஃபியூச்சரில் வர பற்கள் கண்டிப்பாக சொத்த பற்களாக தான் இருக்கும். அதனால் குழந்தைங்களுக்கு எந்த டைமாக இருந்தாலும் டென்டல் விசிட் பண்ணுறது நல்லது. நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஓபிடி இருக்குது. இப்போ புதுசாக ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் கிளினிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 18 வயசு உட்படுறவங்களுக்கு 6 மணி 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் பார்க்குறாங்க. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மேலே 3வது மாடியில் பல் டாக்டர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சில பேருக்கு தெரியாது. இதை நம்ம பப்ளிசிட்டி பண்ணுறது மூலமாக யாருக்காவது பல் பிரச்சனை இருக்குன்னா நம்ம அங்கே போய் விசிட் பண்ணிக்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அழகாக வந்து சொல்லி முடிச்சிட்டீங்க. நம்ம என்னெல்லாம் பண்ணணும், டெய்லி காலையில் நம்மளை ஈரை வந்து செக் பண்ணணும், ஒரு 5-6 இடம் வந்து சொன்னீங்க, இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து புதுசாக இருந்தது. நம்ம வந்து நான் இன்னைக்கு நைட்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் எங்களுடைய நேயர்கள் கிட்ட. நிகழ்ச்சியோட நேரமாக நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசிட்டோம். வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைப்பது. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: மிக்க நன்றி காயத்ரி.
1: நேர்களே, நம்ம இதுவரைக்கும் புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் சுகாதாரம் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம டாக்டர் வந்து சொன்னாங்க. ரொம்ப அழகா வந்து சொன்னாங்க, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய விஷயம் வந்து சொன்னாங்க. அதை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாய் சுகாதாரம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். நம்ம கூட யார் இருந்தாங்க அப்படின்னா புதுச்சேரி அரசின் தேசிய வாய் சுகாதார திட்டத்தின் பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி சுகுந்தி அவர்கள். நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க. 102.8

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: தொடர்வது சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. ஒவ்வொரு நாளும் நம்ம பீச்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படிங்கறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஒரு உற்சாகமான வணக்கத்தோட. பாண்டிச்சேரி பீச்சஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனசுக்கு ஒரு நீங்காத இடம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம சோகமா இருக்கும் பொழுதும் சரி, சந்தோஷமா இருக்கும் பொழுதும் சரி, டக்கு நம்ம வண்டி எடுத்துட்டு போற ஒரு ஈஸியா அசசபிள் பண்ற இடமே நம்ம பாண்டிச்சேரி பீச் தான். பாண்டிச்சேரி பீச் பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி மக்களோட மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டவர் வெளி மாநிலத்தவரோட பின்னி பிணைந்த ஒரு சுற்றுலா தலமா கூட இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாண்டி பீச்ல அடிக்கிற அந்த அலைகள், அந்த மண்ணு கல் அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு தனி ஒரு உற்சாகமே நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அந்த வகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே பண்ணீங்க அப்படின்னா அலையோடு விளையாடுற நிகழ்ச்சி பாண்டி பீச் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்நேரத்துக்கு எந்த ஆர்ஜே பண்றாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நான் தான் உங்களுடைய ஆர்ஜே அந்துவான். இன்னைக்கு நான் எந்த பீச் வந்து பண்ண போறேன் அப்படின்னா பாண்டியோடைய ஐகானிக் பீச் ஆன மெரினா பீச் தான் பண்ண போறேன். நிகழ்ச்சியை துவக்கமா நம்ம கூட பேச ஒரு நேயர் இருந்துருக்காங்க, வாங்க உங்ககிட்ட பேசுவோம் சார். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். ஒரு வணக்கம் மூணு வணக்கம் வந்துச்சு. வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல ஜோஷா ஸ்டார்ட் பண்றீங்க, உங்க பேர் தெரிஞ்சுக்கலாம்.
3: பேரு கார்த்தி.
2: கார்த்தி சார் எங்க இருந்து வரீங்க?
3: கரிக்கலாம் பாக்கம்.
2: கரிக்கலாம் பாக்கம். கரிக்கலாம் பாக்கத்துல இருந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு, அதுவும் மெரினா பீச்சுக்கு இந்த நேரத்துல வர ரீசன் ஏதாவது இருக்கா?
3: ரீசன் எல்லாம் கொஞ்சம் ப்ரோ எப்பதான் நமக்கு தோணுதோ போற இடம் கோயிலே இல்லை. எனக்கு
2: ஒண்ணு பீச் இல்லைன்னா கோவில். ஓகே, யூஸ்வலா எப்பெல்லாம் சார் பீச் போயிருக்கீங்க? எப்பெல்லாம் தோணுதோ பீச் வந்துருவீங்க. பாண்டிச்சேரி நிறைய பீச்சஸ் இருக்கு, பாண்டி மெரினா இருக்கு, பாண்டி ராக் பீச்சஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கு பாண்டியில. உங்களுக்கு பீச் போனோம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் எந்த பீச் போற தோணும்?
3: ஃபர்ஸ்ட் எப்பயுமே ராக் பீச்
2: தான். 90s கிட்ஸ் நீங்க ராக் பீச்னு முதல்ல நீங்க நூறு மார்க் பார்த்தீங்களா? அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சு சரி ஓகே ஓகே உண்மையே சொல்லாருங்க. சரி
3: ஓகே, பீச்சு வந்தது அதுதான்.
2: எதுனால ராக் பீச் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: இங்க இருக்க பார்க்கு போனா சின்ன வயசுல போனதுல இருந்து ஃபர்ஸ்ட் போனதுல இருந்து அந்த
2: ஃபர்ஸ்ட்
3: இம்ப்ரெஷன் அவ்வளவுதான்.
2: அங்க இருக்கிற
3: பார்க்ல இருந்து நம்ம கூட ஓட்டிட்டு ஒரு சென்டிமெண்ட்
2: மாதிரிதான். சரி அப்ப ஓகே, இப்ப ராங் பீச்சும் மெரினா பீச்சும் என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க.
3: இப்ப போனாலும்
2: ஒரே கூட்டம் தான். அப்புறம் சரி வேற
3: நம்ம எதுக்கு வந்தோமோ
2: அந்த வேலையை மைண்ட் ரிலாக்ஸேஷன். சரி இப்ப வந்து பாண்டிச்சேரிக்கு வந்தா ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நாளா வந்தீங்கன்னா வீட்டுல பூர்ணம்னா வந்தவொடனே ஐஸ்கிரீம் வாங்கிக்கலாம் அப்படின்னா அப்படி நீங்க என்ன பண்ணுவீங்க? குழந்தைல அப்படி என்னெல்லாம் அடம் பிடிச்சி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க?
3: குழந்தைல பாத்தீங்கன்னா நம்ம அதிகம் பிடிச்சா சாப்பிட போனோம். ஓகே, பசங்க கூட வரும்போது ஏதாச்சும் ஐஸ்கிரீம் பண்ணி அதுவும் பசங்க கூட வந்த சாப்பிடும். அப்படி இல்லைன்னா நம்ம நம்ம தனியாக வரணும். ஒரு இதுதான்
2: ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ பண்ணீங்க, இப்போ பாண்டி மெரினா பீச்சஸ் வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க?
3: வாக்கிங்
2: வாக்கிங் போவீங்க.
3: அப்புறம் என்ன நம்ம நீங்களே ஆட் பண்ணீங்க.

0: இப்ப பாத்தீங்க அப்படின்னா
1: தாண்டி ஒரு மன நிம்மதி, நம்ம ஒரு பீச்சுக்கு

0: அந்துவான் வந்து லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ யார் கூட அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கேட்கலாம்.
1: வாங்க வாங்க, நான் வந்துட்டேன். சோ லாஸ்டா பேசிட்டு ரெண்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். சார் சொல்லுங்க, இப்போ பாண்டி மெரினால என்னென்ன பண்ணுவீங்க?
2: வாக்கிங் போவோம்.
1: வாக்கிங் போவீங்க, ஜாகிங் போவீங்க, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. சரி, ஓகே சார், சூப்பர் சார், சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க சார். பாத்தீங்க அப்படின்னா, அப்ப நான் வந்து எஃப்எம் ரெயின்போ சேனல்ல இருந்து வரேன். இந்த நேரத்தில் அலையோட விளையாடு நிகழ்ச்சியில நாங்க வந்து இந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்போம். இந்த கடி ஜோஸ்ல நீங்க வந்து தவறான பதில் ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெனால்ட்டியா தான் ஒரு கேம் விளையாடுவோம். ஸோ அதுக்கு நான் அப்ப சில ஜோக்ஸ் கேட்பேன், ரொம்ப மொக்கையா தான் இருக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து சிம்பிளா உங்க ஏழாம் அறிவை யூஸ் பண்ணாலே நீங்க அந்த கேம்ல வின் பண்ணலாம். ஆனா நீங்க கேம்ல வின் பண்ணாலும் கூட நான் வந்து உங்க சில கேம்கள் கேட்பேன், நீங்க வந்து அதை சொல்லணும். கேட்கலாங்களா, ஸ்டார்ட் பண்ணலாங்களா?
2: ரொம்ப நாளும் கேட்டு கேம்
1: பண்ணாலும் விளையாடணும், தோத்தாலும் விளையாடணும்,
2: மொத்தம்
1: விளையாடணும், விளையாடி ஆகணும், விளையாடுவோம். வாங்க விளையாடலாம். சரி ஓகே, விளையாடிடுவோமா? ஒரு ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாராம். அந்த மகாராஜாவோட மனைவி காத்தடிச்சாலே பறந்துடுவாங்களாங்க.
2: காத்தடிச்சா பறந்துடுவாங்க, ராணி பறந்துடுவாங்க.
1: அந்த மகாராணி பறந்துட்டே இருப்பாங்களா? காத்தடிச்சா பறப்பாங்களா? தெரியலையா?
2: தெரியல,
1: என்ன இப்படி சொல்றீங்க?
2: மகாராணி பறப்புறாங்கன்றதே நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்பேன்.
1: ஏன்னா பட்டத்து ராணியாங்க, அதனால பட்டத்து ராணி பட்டத்தை பறந்துட்டே இருக்கும்ல. இது மாதிரி சிம்பிளா யோசிங்க. ஓகேவா, ரெடியா? அடுத்து கேள்விக்கு போலாமா? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு? கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு?
2: இது ஜோக்கா தான் சொல்லணும்.
1: ஆமா ஜோக்கா, ஜோக்கா. நீங்க சயின்டிபிக்கா யோசிங்க, மேடம், ஜோக்காவே யோசிங்க.
2: ஸ்வீட்டா
1: சொல்லுங்க, இருந்தா மட்டும் சொல்லுங்க சார்.
2: ஆமாம் ப்ரோ, ஸ்வீட்டா இருந்ததுன்னா கடல் தண்ணியே இருக்காது
1: இல்லைக்கும், அதனாலதான் உப்பா இருக்கு.
2: பாத்தீங்களா,
1: 100 மார்க்கு நீங்க வந்து ஒரு 50 மார்க். சரி, அடுத்தது அடுத்து சொல்லி கேக்குறேன். ஆடாத அசையாத பூச்சி எந்த பூச்சி?
2: அட்டைப்பூச்சி.
1: இல்ல தப்பு, ஏங்க அட்டைப்பூச்சி அசைஞ்சு அசைஞ்சுதான் போவோம். காய்கறி பழங்கெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் ஒரே காரணத்தாலே ஒரு கேம் ரொம்ப கரெக்டான பதில், தவறான பதில், அதாவது கோழி என்ன போடும்? கோழி என்ன முட்டை போடும் இல்லையா? நீங்க முட்டை போடாதுன்னு சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? அப்படி மாத்தி சொல்லுங்க. கோழி ஆபீஸ்க்கு போனா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன், நீங்க என்ன
2: பண்ணுவீங்க ஆபீஸ்க்கு
1: போனா? தூங்குவன்னு சொல்லணும். இது மாதிரி மாத்தி மாத்தி பதில் சொல்லணும். ரெடியா, விளையாடலாங்களா? செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ரிலேட்டிவ் வந்தா என்ன தருவீங்க? பிடிக்க
2: பாய் பாய் டாடா.
1: பாய் பாய் டாடா எதுக்கு? கவு என்ன சாப்பிடும்?
2: பீட்சா, பர்கர்.
1: சூப்பருங்க. சோட்டா பீம் யாரு?

0: என் பக்கத்து வீட்டு பையன் தான்.
1: பஸ் டிரைவர் என்ன பண்ணுவாரு?
0: விளையாடிட்டு போவாரு. அவர் மட்டும்
1: விளையாடிட்டு போவாரா? நீங்க அதான் பண்ணுவீங்க. நீங்க ஆபீஸ் போன நீங்க என்ன பண்ணுவீங்க?
0: படுத்து தூங்கிடு.
1: படுத்து தூங்கிடுவேன். ஓகே. ஏடிஎம்ல என்ன வரும்?
0: ஏப்ரல் மே ஏப்ரல் மார்ச் பிப்ரவரி ஜனவரி
1: ஜாலியா பண்ணா பேசுறதுக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நினைந்திருங்க. தொடர்ந்து நினைந்திருங்கள். 2.8 உடன்

0: நேரம் 5:17 எஃப்எம் ரெயின்போவின் அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. அடுத்ததா அந்துவான் வந்து யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. நான் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாண்டி மெரினா அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பராகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில பேச அடுத்த நேயர் ஒருத்தர் இணைந்து இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுவாங்க. ஹலோ சார், வணக்கம்.
2: ஹலோ சொல்லுங்க.
1: சொல்லுங்க சார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஜெய்.
1: ஜெய் சார், எங்க இருந்து வருது?
2: கடைசியில
1: பாருங்க, நீங்க இந்த இது முடியும் போது இங்க எவ்வளவு ஜாலியா
2: எடுத்தீங்களா?
1: என்ன பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கீங்களா?
2: ஸ்டூடண்ட்.
1: ஜாலியா இருந்தா பசங்க கூட அப்படியே ஜாலியா வந்துருவோம்.
2: ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்களும் வீட்டில் சும்மாவே இருக்காங்க. இப்போ எங்கள் வெளில கூட்டு போனால் இங்கே அப்படி கூட பீச்சுக்கு ஏர்போர்ட் வருவோம்.
1: ஓகே,
2: நல்லா இருக்கும்.
1: அக்கார்டிங் டு த மைண்ட் செட் படி எப்போ அப்போலாம் தோணுது தான் தொட்டு வருது. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த மூணு மாதம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி தனியாக, இதில் நீங்கள் எதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவீங்க?
2: தனியாக வர்றோம்.
1: தனியாக வருது. தனியாக வந்து தனியாக வந்து ஜாலியாக இருப்பாங்க. ஓகே. இப்போ வந்து பாண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கு. பாண்டி மெரினா, ராங் பீச்சஸ் இருக்கு, நிறைய பீச்சஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு எந்த பீச் வந்து ரொம்ப அடிக்கடி ஃப்ரீக்வெண்டாக போக எந்த பீச் ரொம்ப பிடிக்கும்?
2: ஃப்ரீக்வெண்டாக மெரினா.
1: எதனால மெரினா பீச்சஸ் இருக்கு? எல்லாரும் ராங் பீச்சில் சொல்லுவாங்க. என்ன ரீசன்?
2: அங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது. ஜாலியா நடக்கிறதுக்கு மண்ல நடக்கலாம், அது போல இருக்கலாம். அப்போ போட்டோ ஷூட்டர்ஸ் எல்லாம் எடுக்கலாம். நல்லா இருக்கும். சன்செட் நல்லா இருக்கும். அதேமாதிரி மார்னிங் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சன்ரைஸ் இருக்குல்ல, அது வந்து அந்த வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். நீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஈவினிங் வரீங்கல்ல, அப்ப நீங்க மார்னிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும்.
1: நீங்க வந்து எந்த அளவுக்கு ஃபியூச்சர் ரசிக்கிறீங்க அப்படின்றது நீங்க சொல்றதுலயே என்னால புரிஞ்சுக்கலாம். ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து ஒரு நாள் சன்செட் பார்த்துருக்கேன். நான் ஒரு நாள் வந்து சன்ரைஸ் ஏஞ்சிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல.
2: நல்லா பண்ணுவேன்.
1: சரி, ஓகே, சூப்பர். ஓகே சார், இப்ப நீங்க பீச்க்கு வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்க.
2: வந்து அமைதியா உட்காருவேன்.
1: அமைதியா உட்காருவோம்.
2: உட்காந்துட்டு மைண்ட் செட்ல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்
1: ஆயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்குவோம்.
2: ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறமா முதல்ல சாப்பிட்றது தானே.
1: என்ன சாப்பிடுவீங்க?
2: என்ன சாப்பிடுவீங்க? வந்து பாண்டிச்சேரி மெரினால பாத்தீங்கன்னா ஃபுட்

0: நீங்கள் பட்ஜெட்லாம் அதிகமாக தரல, 200 எடுத்துன்னு
1: போவோம். சரி, 200 எடுத்துன்னு போனால் 100 எடுத்துன்னு
0: போகும். போனீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து
1: ஓகே
0: 30.
1: அதாவது ப்ரைஸ் டேக்கோட சொல்கிறீங்களே.
0: ஆமாம்,
1: நீங்கள் அடிக்கடி இதாக பண்ணுவீங்களோ
0: அது ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைடு
1: ஓகே. ஐடி வந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ 200 எடுத்துலாம் சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவீங்களா? எவ்வளோ நேரம் ஃப்ரீ பண்ணால் பீச்சில் உட்காந்து, இப்போ இவ்வளோ இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours உட்காந்துருப்பேன். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ நேரம்லாம் உட்காந்துட்டு இருக்கீங்களா?
0: அதே ரெயின் மட்டும் இல்லை, நேரம்லாம்
1: கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா
0: நீங்கள் சூப்பராக இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக
1: அமைதி, ஒரு நாள் கூட உட்காந்துருக்கோம்
0: அமைதியாக, ஒரு நாள் ஃபுல்லாக கூட நம்ம வரலாம்.
1: அது மாதிரிலாம் ட்ரை பண்ணிருக்கீங்களா? உட்காந்துருக்கீங்களா?
0: ராக் பீச் இருக்குல்ல, ராக் பீச் தான் உட்காந்துருக்கேன்.
1: சரி ஓகே ஓகேங்களா? இப்போ கடி ஜோக்ஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்னதா ஒரு கேள்வி கேக்குறேன். சினிமாக்கு போனா ஹீரோல உட்காரக்கூடாதுங்க.
0: எங்க உட்காரக்கூடாது?
1: ஹீரோ ஏபிசின்னு அது ஹீரோல மட்டும் உட்காரக்கூடாதுங்க.
0: சினிமாக்கு போனா
1: ஹீரோல உட்காரக்கூடாது, ஹீரோல உட்காரக்கூடாதுங்க.
0: ஏன்
1: எல்லா
0: வாட்சுமே காட்டாதுங்க,
1: எந்த வாட்சுமே கரெக்டா டைம் காட்டாது, நீங்க பார்த்தாதான் காட்டும். இன்னொரு கேள்வி, கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்கு?
0: ஏன் உப்பா இருக்கு? சக்கரையா இருந்தா உப்பா இருக்கு,
1: சக்கரையா இருந்தா என்னவா இருக்கும்?
0: இனிக்கும்
1: இனிக்கும் இனிக்கும். இனிச்சா என்ன பண்ணும்?
0: இனிச்சா எல்லாரும் வந்து சாப்பிடுவாங்க.
1: ஈ மட்டும்
0: சக்கரையா
1: சூப்பர் பரவாயில்ல. லெட்டருக்கும் லெட்டர் இருக்குல்ல, லெட்டர் லெட்டருக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசம்?
0: லெட்டர் சிங்கிள் பேப்பர்ல இருக்கும், புக்குனா பல்கா இருக்கும்.
1: இன்னும் கொஞ்சம் டிஃபை இருக்கும்.
0: லெட்டருக்கும் புக்குக்கும் தெரியல ப்ரோ.
1: லெட்டர் வந்து கீச்சிட்டு படிக்கும், புக்கை கொஞ்சம் படிச்சுக்கும். ஓகேவா? நீங்க கேட்ட எந்த கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்லுன்னு சொல்றேன்.
0: சொல்லலன்றீங்களா?
1: சொல்லல சொன்னேன்னு சொல்லலே.
0: சொல்ற மாதிரி கொஞ்சம் கேள்வியா
1: கேட்க. சரி, அப்ப நீங்க வந்து ஆன்சர் சொல்ற மாதிரி இதை விட சிம்பிளா எப்படின்னு
0: பாத்தீங்க?
1: என்ன பண்ணுவீங்க?
0: லட்டு
1: போடும். செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
0: செங்கல் வந்து சாப்பிடுறது.
1: சாப்பிடுறதுக்கா செங்கல் சாப்பிடுவீங்களா? கிடையாது. உங்க வீட்டுல ரிலேட்டிவ் வந்தா அவங்களுக்கு என்ன பண்ணு, என்ன கொடுப்பீங்க? குடிக்க ஜாக்கிரதையா இருக்கு நினைக்கிறேன். எங்கேயோ பாத்துருக்கீங்க நினைக்கிறேன். கவு என்ன சாப்பிடும்?
0: கவு என்ன சாப்பிடும்
1: யோசிக்கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லுங்களாம். ஒரு கொஸ்டின்க்கும் வந்து தப்பா பண்ணுங்க. சூப்பர். பட் இதனால நீங்க சூப்பரா பண்ணதுனால இன்னொரு சின்னதா ஒரு ஜோம் இல்லாம ரொம்ப சிம்பிளான கேம் தான். சண்டே மண்டே டியூஸ்டே வேணாங்க சார் அடுத்து வச்சிருக்கீங்களா?

0: இதை வந்து தலைக்கீழ சொல்லணும், பட கடக்கணும்னு சொல்லணும், அவ்வளவுதான் இல்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு வச்சிருக்கேன், இது வந்து ட்ரையல், அது மாதிரி ஒரு மெயின் பிக்சர் தலைக்கீழ சொல்லணும். ரெடியா
1: சண்டே லாஸ்ட்
0: தெரியாது, தலைக்கீழ சொல்லணும். அவ்வளவுதான் சொல்லாமா?
1: சொல்லாம
0: சொல்லாமே சொல்லுங்க.
1: சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே
0: வெனஸ்டே
1: மண்டே சண்டே
0: இது போங்க ஆட்டம்.
1: சாட்டர்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே வெனஸ்டே டியூஸ்டே மண்டே சண்டே
0: சண்டே அப்படியே மந்த் சொல்லணும் பாப்போம். டிசம்பர் கீப் மாட்டிக்கோங்க.
1: எனக்கு டெமோ டிசம்பர் நவம்பர் அக்டோபர் செப்டம்பர் ஆகஸ்ட் ஜூலை ஜூன் மே ஏப்ரல் மார்ச் பிப்ரவரி ஜனவரி
0: பரவாயில்ல, இன்னும் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து இப்ப வேற என்ன சொல்லுங்க,
1: வேற என்ன சொல்ல போறீங்க?
0: நம்பர் சொல்லுங்க.
1: பிடிச்ச ஒரு நம்பர்

0: பேக்கப் டூவா மண்ணில ஃபுல்லா காராக விட்டுருக்காங்க. மண்ணில என்ன கார் இருக்கு? தண்ணியில என்ன போட்டு போகுது? தண்ணியில போட்டு தாங்க போகும். எத்தனை போட்டு போகுது? இந்த குழந்தை வேற அழுதுகிட்டே இருக்கு.
1: என்ன பண்ண குழந்தை இருக்கா?
0: காத்தே அடிக்க மாட்டேங்குது.
1: ஏன் அடிக்க?
0: என்ன பண்றது? வண்டியோட சொன்னா
1: டைம் என்ன ஆகுது?
0: வானத்துல
1: ஏரோப்ளேன். எத்தனை ஏரோப்ளேன்?
0: போய் பானி பிடி சாப்பிடலாமா?
1: ஆ போலாமே. எத்தனை வாங்கி வருவீங்க?
0: வாங்க நம்ம ஐஸ்கிரீம்
1: கேட்டவனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இப்ப இப்ப ஜாலி ஆயிட்டீங்களா? மூணு மாதிரி தேங்க்யூ. கேட்டவனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா இருக்கு. பேஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி. நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்க. ரெயின்போ புதுவை 102.8 உடன்.

0: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
1: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
2: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
3: அப்படியே பேசிட்டாலும்
1: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
1: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
4: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
2: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
5: நேரம் 5:35 எஃப்எம் ரெயின்போவின் அலியோடு விளையாடு நிகழ்ச்சி. அடுத்ததா அந்துவான் வந்து யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம அலையோடு விளையாடு ஷோ இன்னைக்கு

0: 35 நிமிடம் எஃப்எம் ரெயின்போவின் அலியோடு விளையாடு நிகழ்ச்சி. அடுத்ததா அந்த்வான் வந்து யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. நம்ம அலையோடு விளையாடு ஷோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பாண்டி மெரினால இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு பேச நேர்கள் இப்ப இது வரைக்கும் பேச நேர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க ரிலாக்ஸேஷனுக்காக பீச் போனோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்ததான் ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரமா தனியாவே உட்காந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட அப்படி பேசுறீங்களா சார் அப்படின்னு கேட்டா அவரும் பேசுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. வாங்க அவர்கிட்ட பேசுவோம். ஹலோ சார், வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்க பேசுறது கிஷோர். கிஷோர் சார் எங்க இருந்து வரீங்க?
2: இன்னைக்கு
1: பாண்டி மெரினா

0: நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி தருவீங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாங்கி தருவா? இல்ல ரெண்டு பேரும் ரெண்டு நாளைக்கு பண்ணிருக்கோம், யார் ஷேர் பண்ணிருக்கோம் ஷேர் பண்ணி பரவாயில்ல, சூப்பரான ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்ல என் கிட்ட தான் புடிச்சுவாங்க, அடிச்சுப்போம்
1: நிறைய விஷயங்கள் வெளியே வரும் நினைக்கிறேன். சரி, இதை தாண்டி உங்களுக்கு பீச்ல என்ன பண்ணிக்கோ மெரினா பீச்ல?

0: 부채졌다 싸버리고 민민이 부채야. 연하를
1: சீரோல மட்டும் உட்காரக்கூடாதீங்க பீரோட மறைக்கல.

0: வாட்ச் கேட்டிருக்கீங்க, அது ரிலேட்டடான கேள்வி ஓகேங்களா. எந்த வாட்ச் கரெக்டான டைம் காமிக்கும் என்ன பாட் வந்து உங்களுக்கு கேட்க தோணும். எனக்கு பிரதீப் சாங் ரொம்ப பிடிக்கும்.
1: பிரதீப் சாங்
0: பிரதீப் சாங் ரொம்ப பிடிக்கும். அதுல எந்த எந்த பாட்டு வந்து
1: தனிமையான அது ஒரு தனிமையான ஒரு
0: உங்களுக்கு தனிமை விரும்பி
1: சொல்லுங்க.
0: அண்ணே ஆயிரம் இது மாதிரி ஒரு அஞ்சு சாங் சொல்லலாம். என்னென்ன சாங்
1: சொல்லுவீங்க?
0: அடுத்தது
1: அப்புறம் வந்து
0: லைஃப் பயங்கரம் நீங்க வந்து

இப்ப வந்து ஒரு கேம் விளையாட போறேன் ஓகேங்களா, என்ன கேம் அப்படின்னா நான் வந்து சில கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து நீங்க வந்து ராங்கா தான் பதில் சொல்லுவோம், அதாவது ராங் ஆன்சர்ஸ் வந்து இதுதான் கேம் ஓகேங்களா. ஸோ விளையாடுவோமா? ஏடிஎம் போனா எப்ப பண்ணுவீங்க? ஊருங்க ஸ்கூலுக்கு ஏன் போறீங்க? சாப்பிட்றதுக்கு ரைட்டு பெருசு, ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்டாக இருக்குதே தெரியுது. ஆஃபீஸ்க்கு போற ஆஃபீஸ் போனா என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் தூங்குவாங்க ரைட்டு, உங்க உங்க உங்களுடைய இது மேனேஜர் இதை கேட்கணும். அடுத்தது ஓகே, செங்கல் எடுக்கிறது சார், இது செங்கல்லா குளிக்கிறதுக்கு செங்கல் வரதான் பல பல இருக்கோம். சரி, கோழி என்ன போடும்? நன்றி. சூப்பர் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். கேட்ட உடனே ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து கேட்ட கேள்விகளுக்குமே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பயங்கர ஃபன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன்னா இருந்த விஷயத்தை ரொம்பவே நன்றி. தொடர்ந்து வந்துருங்க. நன்றி நன்றி நன்றி. நீங்களும் தொடர்ந்து வந்துருங்க. ரெயின்போ புதுவை 2.8 உடன்.

எல்லாருக்கும் வணக்கம். என்னடா பாட்டு மட்டும் வந்துச்சு, லிரிக்ஸ் மட்டும் வந்துச்சு, ஆனால் வந்து பின்னாடி எதுவும் விஷுவலே வரலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறீங்கிறது எனக்கு தெரியுது.

0: ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: நேரம் 5:51 45 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் அலியோடு விளையாடு நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா வந்து மெரினா பீச்ல வந்து அந்துவான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது யார்கிட்ட பேச போறாங்க அப்படிங்கறத.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அலியோடு விளையாடுற நிகழ்ச்சி நம்ம பாண்டி மெரினாலும் சூப்பரா போயிட்டு இருக்கலாம். அந்த வகையில அடுத்ததான் நம்ம கூட பேச ரெண்டு பேர் இருந்துருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். சார் வணக்கம், உங்க பேச நினைக்கலாம். மாலை வணக்கம். சார் உங்க மாலை வணக்கம் கையெடுத்துக்கு தெரியாது, பட் இருந்தாலும் மாலை வணக்கம் சார். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார். உங்க பேரு
2: சஞ்சய்.
1: சத்தமா தான் சொல்லுங்களேன், சஞ்சய். சண்முகம் சஞ்சய் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா?
2: இல்ல
1: இல்ல, காமெடி நீங்க முன்னாடியே சொல்லுவீங்க. தெரியும் நண்பர்கள். என்ன நண்பர்கள்? காலேஜ் நண்பர்களா, கம்பெனி நண்பர்களா, ஒரே இடம் தான் இந்த நேரத்துல? பீச்ல என்ன பண்றீங்க?

0: ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கேட்டுருக்காருங்க. சரி, இப்ப நீ காலேஜ் இருந்திருப்பாங்கல்ல, காலேஜ் முடிச்சு பீச் கண்டிருக்கீங்க. சரி, காலேஜ் முடிச்சு இந்த நேரத்துல பீச் வர காரணம் நீங்க அவரை கூப்பிட்டு வந்தீங்களா? அவங்கள அவங்க கூப்பிட்டு வந்தாரா?
1: நான் அவனை கூப்பிட்டு.
0: ஓகே, ஏன் கூப்பிட்டு வந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா?
1: ஒன்றும் கிடையாது, போறவங்க பக்கத்துல பீச் வர போய் சாப்பிட்டு போகும், சாப்பிட்டு போலாம்,
0: சாப்பிட்டு போலாம். அதை சொல்லுங்க. சரி, வந்தா நீ என்ன வாங்கி கூப்பிட்டு வந்தாருல, உங்க
1: நீங்க சொல்லுங்க.
0: போதுமா? எதிர்பார்க்காத ஒரு பதில்
1: விளையாடுவோமா?
0: கடல் தண்ணியா உப்பா இருக்கு?
1: நீ சொல்றான்,
0: இதை பாருங்க, இதுதான் வேணாம். நீ சொல்ற, நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கடல் தண்ணியா உப்பா இருக்கு? உப்பா இருக்கு. என்ன கேளுங்க கூட, நீங்க பதில் சொல்லணும். காமெடியா யோசிங்க. இப்ப உப்பா இருக்கு, அப்ப அடுத்தது அப்படிங்க யோசிச்சு பாருங்க.
1: ஒரு பூச்சி இருக்கு,
0: அந்த பூச்சை தொட்டா ஷாக் அடிப்போம். எந்த பூச்சி? இவர் எங்கேயோ பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பட்டு பட்டு சொல்லுங்க சார். காலேஜ்ல படிச்சுன்னா காலேஜ் பரவாயில்ல,

0: இதுல வந்து நான் உங்ககிட்ட நீங்க என்கிட்ட மாத்தல, நானும் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எந்த வாட்ச் வந்து கரெக்டா டைம் காமிக்க சொல்லுங்க. ஒரு கேம் ஒரு கேள்வி அவுட் ஆகிட்டேன். உங்களுக்கு வந்து சில பல ராங் ஆன்சர்ஸ், அதாவது ஒரு சில பல கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க வந்து ராங் ஆன்சர்ஸ் மட்டும் தான் சொல்லணும். ஓகேவா? ஓகேவா இந்தியா? ஓகேங்களா?
1: ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவீங்க?
0: எதிர்பார்க்க
2: என்ன கிடைக்கும் மாங்காய் மரத்துல ரெண்டு பேரும் சூப்பரா விளையாண்டீங்க.
0: இப்ப நம்ம வந்து லாஸ்டா வந்து ஒரு சின்ன கேம் விளையாடி சரிங்களா? என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, இப்ப வந்து ஒன் என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா, கேம் சொல்லிட்டேன். நீங்க வந்து இந்த ஜான்வரி பிப்ரவரி இருக்குல்ல, ஜான்வரி பிப்ரவரி தலைக்கே சொல்லணும். எப்படி சொல்லணும்? இவர் ஜான்வரி சொன்னார்னா நீங்க என்ன சொல்லணும்?
2: ஜான்வரி தலைக்கே சொல்லணும்.
0: டிசம்பர் சொன்னா அடுத்த மந்த் நீங்க சொல்லலாம், அப்படி மார்ச் மாசம் சொல்லலாம். ஆனா தப்பா சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? சரியா சொன்னா ஒரு கிஃப்ட், ஒரு நடுக்கு ஒரு கொட்டு இருந்துதான், அதான் கிஃப்ட். ஓகே ரெடி? நீங்க வந்து இதை ரொம்ப சேட்ட பண்றீங்க. சொல்லுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க.
2: டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர், ஜூலை, ஆகஸ்ட். டிசம்பர், நவம்பர்,
0: ஆகஸ்ட், அக்டோபர்,
2: நவம்பர், செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல், மார்ச், பிப்ரவரி, ஜனவரி.
0: நீங்க என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா இவர் வந்து 18 சொன்னார், தமிழ்ல சொல்லுவோம். நானே சூப்பரா பாட்டு அதனாலதான் பழிச்சு வந்தாங்க கேம். ஓகேவா? ரெடியா புரிஞ்ச கேம் என்னன்னு நீங்க வந்து 18 அப்படி தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா, உங்க நண்பர் 18 அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். புரியுதா? அதேதான் சிம்பிள்.
2: ஒன்பது 8 7 5 4 3 2 1

0: பூஜ்யம் கடந்த ஒரு மணி நேரமா சூப்பரா போச்சு சொல்லலாம். இன்னைக்கு வந்த எல்லாருமே மறக்கிறதுக்காகவும் ஜாலியா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகவும் பீச்க்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இன்னைக்கு நம்ம இணைந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 2.2 இயக்குதல். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. இன்னொரு அறிவுரை விளையாடு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சோழன் ஆர்ஜே அன்புவர்.
1: நிலையத்திலிருந்து அலியோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் காயத்ரி.

0: விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் அஞ்சலாகும்.
1: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா, அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யும்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தாள் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை கூடிய போது டெல்லி மாணவர் போராட்டம் தொடர்பான போலீஸ் நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை அளிக்க வேண்டும் என கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அலுவல்கள் முதலில் பிற்பகல் 2 மணி வரையிலும் பின்னர் 3 மணி மற்றும் 3:30 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. இதே பிரச்சினை காரணமாக மாநிலங்களவையிலும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதாவை மத்திய பணியாளர் மற்றும் மக்கள் குறைதீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் உணவு இடைவேளைக்கு பிந்தைய அமர்வில் மாநிலங்களவையில் கொண்டு வந்தார். மசோதா மீதான விவாதங்களுக்கு 7 மணி நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இளையோர் நலனை பாதுகாப்பதில் அரசுக்கு உள்ள உறுதிப்பாட்டின் பிரதிபலிப்பாகவே இம்மசோதா திகழ்வதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மசோதாவை அவையில் கொண்டு வந்து பேசுகையில் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விவாதங்களை தொடக்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கிய பின்னரே அரசு இம்மசோதாவை கொண்டு வந்திருப்பதாகவும், மசோதாவை காங்கிரஸ் ஆதரிக்கின்ற போதிலும் கடுமை குறைவான மேல்பூச்சு மாற்றங்கள் மட்டுமே மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்லால் விவாதங்களில் பங்கேற்று பேசுகையில், வினாத்தாள் கசிவு போன்ற பிரச்சனைகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்களை

0: எடுக்கும் முடிவு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் எண்ணங்களை தெளிவான முறையில் எடுத்துக்காட்டுவதாக கூறினார். விவாதங்கள் தொடர்கின்றன.
1: முன்னேறிய இந்தியாவிற்கான விக்சித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை தொடக்கி வைக்கிறார். போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இயக்கத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் மைபாரத் தொண்டர்களும் ஒருங்கிணைய உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். இளைஞர்கள் வேகமாக போதைக்கு அடிமையாகி வருவதால் இத்தகைய இயக்கம் அவசியம் என்றும், மக்கள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாடு வளம் பெற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாகாலாந்து மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இரு மாநில வெள்ள நிலவரங்கள் குறித்து இவர்கள் பிரதமரிடம் எடுத்துக் கூறியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு உதவிகளை வழங்க பிரதமர் இந்த சந்திப்பின் போது உறுதியளித்தார். தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிரான அரசின் கடும் நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சமூக ஊடக பதிவு நீக்கப்பட்டது குறித்து மெட்டா நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்நிறுவனம் அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மெட்டா நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகள் அரசின் முன்னிலையில் ஆஜராகி சம்பவத்திற்கான காரணங்களை விளக்கவும், எதிர்காலத்தில் இத்தகைய தவறுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவரங்களை எடுத்துக் கூறவும் பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியிலிருந்து பத்ம விருதாளர்கள் மற்றும் பஸ்தார் பாண்டும் கலாச்சார திருவிழாவில் விருது பெற்ற கலைஞர்களின் குழு ஒன்று இன்று புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பஸ்தார் பாண்டும் போன்ற விழாக்கள் இளைஞர்களை பாரம்பரிய கலாச்சாரம் மற்றும் மரபுகளுடன் மீண்டும் இணைப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது உரையில் கூறினார். சுற்றுலாவை ஊக்குவித்து வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் இத்தகைய விழாக்கள் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பஸ்தார் பகுதியில் உருவாகியுள்ள மாற்றங்கள் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் பெருமைக்கு உரியவை என்றும், சத்தீஸ்கர் மக்கள் வளர்ச்சியில் புதிய உயரங்களை எட்டுவதில் மத்திய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர் சங்கமும் விமானப்படையும் இணைந்து இன்று புதுடெல்லியில் நடத்திய கூட்டு கலந்துரையாடல் பயிலரங்கை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்திய பாதுகாப்புத்துறையை முற்றிலும் உள்நாட்டு மயமாக்கி பாதுகாப்பு உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதே அரசின் குறிக்கோள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். IASV திரிவேணி பாய்மர கப்பலில் உலகை சுற்றி சாகச கடல் பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள முப்படைகளைச் சேர்ந்த 9 பெண் அதிகாரிகளை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பாராட்டி கௌரவித்தார். சமுத்திர பிரதிட்சணா என்று இந்த 314 நாள் கடல் பயணம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவின் போது பெண் அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். இவர்கள் 25,500 கடல் மைல் பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு திரும்பியிருப்பது இந்திய மகளிர் சந்திக்கும் முப்படைகளுக்கும் இடையே நிலவும் வலுவான ஒருங்கிணைப்பிற்கும் சிறந்த எடுத்துக்காட்டு என்று அவர் கூறினார். முப்படை பெண் அதிகாரிகளின் இந்த சாதனை பெண் ஒருவருவர்களுக்கும் ஊக்கமளிப்பதாக திகழும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
0: இந்தியாவின் வளமான கைத்தறி பாரம்பரியத்தை அதிநவீன ஆராய்ச்சி, புதுமையாக்கம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் கைத்தறி துறையின் போட்டித் திறனை உலக அளவில் மேம்படுத்தும் நோக்கத்துடன் டெல்லியில் புதிய தகைசால் மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மையத்தின் தொடக்க விழாவில் பாரம்பரியத்தையும் தொழில்நுட்பத்தையும் இணைக்கும் நோக்கிலான மத்திய அரசின் 5 முக்கிய முன்முயற்சிகளும் தொடக்கப்பட உள்ளன. தகைசால் மையம் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் கைத்தறி பாரம்பரியம் குறித்து தேசிய அளவிலான டிஜிட்டல் தகவல் தொகுப்பு ஒன்றையும், செயற்கை நுண்ணறிவு அடிப்படை தொழில்நுட்ப கருவிகளையும் உருவாக்கி புதிய ஆராய்ச்சிகள் மற்றும் காப்புரிமை அடிப்படையிலான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பேணி வளர்க்கும் என்றும் ஜவுளித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: ஈரோட்டில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்க தேசத்தினர் 4 பெருந்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு

வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பயிற்சி புத்தகங்கள் மற்றும் கையேடுகளும் வழங்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ரோஹித் யாதவ், யஷ்வீர் சிங் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா அத்லெட்டிக்ஸ் வரலாற்றிலும் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளது. பாரா அத்லெட்டிக்ஸ் ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீரர் திலீப் காவிர் தங்கப்பதக்கமும் முகமது மோர்சிங் கனாகத் வெள்ளிப்பதக்கமும் வென்றுள்ளனர். கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் சுமார் மகளிர் 48 கிலோ பளுதூக்கும் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு, பாரா அத்லெட்டிக்ஸ் மகளிர் குண்டெறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் ஆகியோர் ஏற்கனவே தலா ஒரு தங்கப்பதக்கம் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் வீரர் அஜிங்க்யா ரஹானே சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்தும் கிரிக்கெட் விளையாட்டின் அனைத்து வடிவங்களில் இருந்தும் ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். 38 வயதான அவர் இந்தியாவிற்காக இதுவரை மொத்தம் 80 டெஸ்ட் போட்டிகள், 90 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 20 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். வளிமண்டல மற்றும் கடல்மட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் காரணமாக இன்று கோவை நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகத்தின் நீர், குடிநீர் மற்றும் பாசன நீர் நிலவரங்கள் குறித்து மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் ஆகியோர் இன்று புதுடெல்லியில் கர்நாடக எம்பிகள் குழுவுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வினாத்தால் கசிவை தடுப்பதற்கான பொதுத் தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான மாலை வணக்கம். நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. டைம் கரெக்டா 6:21:24 ஆயிட்டு. எஸ், மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். எஸ் இந்த நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா அந்த பாட்டு ஃபாஸ்ட் பீட் பாட்டா இருக்கலாம், ஒரு மெலடியான பாட்டா இருக்கலாம், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு அந்த பாட்டை பிளே பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். 0413-2271760 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேளுங்க, நான் பிளே பண்றேன். எஸ் நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து வந்திருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க பேசுறீங்க?
2: வணக்கம் சார், திரும்ப ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க
1: கண்ணன் சார்? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: உங்ககிட்ட பேசும்போது உணர்ச்சி அப்படியே புத்துணர்ச்சி எங்களுக்கு பெருகுது இல்ல,
1: உங்கள்ட்ட இருந்து அந்த எனர்ஜி பாஸ் ஆகுது எங்களுக்கு. ஆமா, என்ன பாட்டு வேணும்?
2: படம் வந்து குரு சிஷ்யங்க.
1: ஓகே,
2: பாடல் வந்து சிங்கிடி சிங்கிடி உனக்கு பெரிய புத்தி உனக்கு இருக்கு.
1: அச்சுச்சோ, ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. கண்ணன் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை வந்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்க கால் பண்ணணும். கால் பண்ணுங்க 0413-2271760 மற்றும் 2275-2300 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை ரெயின்போல கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: எங்கள் பாசமும் நேசமும் மிக்க தோழருக்கு பொன்மாலை வணக்கம்.
0: பொன்மாலை வணக்கம் உங்களுக்கும். உங்களுடைய ரேடியோ பெட்டியோடைய அந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க.
1: மா கலையரசு நல்லா பாடுங்க.
0: சொல்லுங்க கலையரசு சார், என்ன பாடல் சார் உங்களுக்கு வேணும்?
1: திருமதி ஒரு வெகுமதியாய்

0: கோடுகள் இல்லாத கோலங்களை பார்த்தளித்திருக்கும் இந்த நேரத்தில் பூ வளர ஒரு பாடல்.
1: சூப்பர், தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
0: இதுவரையும் எந்த ஒரு பாடலும் இல்ல, இதுவரை கேட்காத ஒரு பாடல், அரிதான பாடல்.
1: கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, நன்றி,
0: நன்றி,
1: நன்றி, நன்றி.

0: எஸ், கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சியை நிகழ்ச்சக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க? இளவண்ணார் சுக்கோட்டையில இருந்து ராஜேந்திரன் சார் பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: பெரும்புள்ளி படத்துல இருந்து பொன்மகள் வந்தாலும் ஒரு பாட்டு.
0: ஆஹா, ஒரு பெரும்புள்ளியே சொல்ற மாதிரியே இருக்கு. சூப்பர், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி சார்.
0: நன்றி. ஓகே, ராஜேந்திரன் சார் கேட்ட மாதிரி அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 0413-2271760 மற்றும் 2275-2303 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களை, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம் உங்களுக்கும் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார். ராமலிங்கம் சார்,
0: காரைக்கால் இருந்து ராமலிங்கம் சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
1: சார்? டி ராஜன் ஏற்று இசையமைச்சு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜானகியும் பாடி இருப்பாங்க சார்.
0: என்ன என்ன படம்? படம் பெரிய சொல்லவே இல்லையே.
1: என் தங்கை கல்யாணி.
0: என் தங்கை கல்யாணி, ஓகே. உங்களுக்காகவே அந்த பாடம்
1: நன்றி.
2: இது எங்க

0: நிகழ்ச்சியின் நேரம் சரியாக 6:40 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
1: சின்ன புதுப்பட்டுல இருந்து ராஜா.
0: சின்ன புதுப்பட்டுல இருந்து ராஜா. ராஜா சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலம்.
0: சூப்பர். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க? நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 0-413-227-1760 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை FM Rainbow கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நகை கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கூட அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க. யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
2: அருமை நண்பருக்கு, அன்பு அறிவிப்பாளருக்கு, மனதோடு ராக நிகழ்ச்சியை ஜரூராக நடத்தி கொண்டிருக்கும் புதுவை வானொலி அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய பொன்மாலை வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நான் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன்.
1: மந்திரமூர்த்தி சார் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு தேவர் மகன் பரதன் இயக்கியிருப்பாங்க. படமே ரெக்கார்டு பிரேக்கு, பாடலும் அப்படிதான். வந்து போச்சு பாடடி பெண்ணேங்கிற படத்துல இருந்து சிவாஜி கணேசன் அவங்க வந்து கடைசியா வாய சத்து நடிச்ச படம்
1: நினைக்கிறேன்.
2: அப்புறம் நிறைய கோரஸ் எல்லாம் பாடுவாங்க. நீங்க இந்த பாடல் காட்சியை போக்குற போ, இந்த பாடல் நீங்க போடுறதே அந்த காட்சி வந்து கண்மணி வந்து ரீங்காராயிடும்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்து வந்துகிட்டே இருக்கு தேவர் மகன் திரைப்படத்துல இருந்து. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
2: நன்றி அன்பரே.
1: நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
4: காந்தி அண்ணலின் சத்திய சோதனை ஒளியிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ.
5: உண்மையை சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7,000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணும்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவம் நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நிகழ்ச்சிக்குரிய அடுத்த காலர், வணக்கம் சொல்லுங்க. யாருங்க பேசுறீங்க சார்?
6: வணக்கம் சார், திருவண்ணூர் தட்சிணாமூர்த்தி.
3: தட்சிணாமூர்த்தி சார், சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
6: ஏதாவது ஒரு பாடல் போடுங்க.
3: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
6: நன்றி சார்.
3: நன்றி.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினக்கு நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நேரம் 7 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சரவணகுமார். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது.

டெல்லி ஐஐடி உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள IPS பயிற்சி அதிகாரிகள் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து கலந்துரையாடினர். இளம் காவல்துறை அதிகாரிகள் சமூக பிரச்சினைகளை மக்கள் பார்வையில் இருந்து அணுக வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கேட்டுக்கொண்டார். ஆசியாவிலே முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவை போற்றும் தியாகிகள் தினமான இன்று புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. பயிற்சி புத்தகங்கள் மற்றும் கையேடுகளும் வழங்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். ரோஹித் யாதவ், யஷ்வீர் சிங் ஆகியோரும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
2: வணக்கம் சார், நான் அந்தோனிராஜ் சென்னையில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்?
1: அந்தோனிராஜ் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன் சார்.
1: சூப்பர். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க உங்களுக்கு?
2: எனக்கு வந்து படம் பாண்டித்துறை பாடல் வந்து காணக்கருங்குயிலே கச்சேரிக்கு வாவான்.
1: நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல எஃப்எம் ரெயின்போல கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் போன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-2271-76 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த இரண்டு எண்களையும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
3: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: சொல்லுங்க சந்திரசேகர் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
3: வடகிரி, இது திரைப்படத்தின் பெயர் சார். அதுல இருந்து நெஞ்சுக்குள்ள நீ அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜெய் அவர்களுடைய நடிப்பு, பாட்டினுடைய வரிகள், இசை, அதான் கொடுக்கறீங்களா?
2: எஸ் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
3: Thank you, sir.
2: நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமான

விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய அவர், வினாத்தாள் கசிவு முறைகேடு தொடர்பான புகார்களுக்கு 2 புலனாய்வை முடிக்க வேண்டும் என்றும், அடுத்த 3 நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் எனவும் புதிய சட்டத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பொதுத் தேர்வு வினாத்தாள் கசிவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு எவ்வித சமரசமும் இன்றி முழுமையாக தடுக்கும் என்றும் அவர் கூறினார். மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் வகையில் வினாத்தாள் மோசடியில் ஈடுபடுவோரை ஒடுக்குவதற்காக இந்த சட்டம் கொண்டுவரப்படுவதாகவும் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்திருத்த மசோதாவில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வலுவான மாற்றங்கள் செய்யப்படவில்லை என கூறினார். இருப்பினும் இந்த மசோதாவை காங்கிரஸ் ஆதரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பிஜேபி உறுப்பினர் திரு பிரிஜ்வால் பேசுகையில், முறைகேடுகளை தடுக்க உறுதியான பல அம்சங்கள் இந்த சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். விரைவு நீதிமன்றங்களை அமைத்து விரைந்து நீதி கிடைக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா, நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய அரசு கொண்டுவரும் புதிய சட்டம் நாட்டின் கல்வி அமைப்பில் எந்தவொரு மாற்றத்தையும் கொண்டுவராது என்றும் அவர் கூறினார். சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் வர்மா பேசுகையில், தண்டனையை அதிகரிப்பதால் மற்றும் குற்றங்கள் நிகழ்வதை தடுக்க முடியாது என்றார். நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மாநிலங்களே மருத்துவ படிப்புக்கான நுழைவுத் தேர்வை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு சுபா ரெட்டி உள்ளிட்டோரும் பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் உரையாற்றினர். மாநிலங்களவையில் தொடர்ந்து விவாதம் நடைபெற்று வருகிறது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பெங்களூரு புறநகர் சுற்றுச்சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்தப்படுவதற்காக கர்நாடக அரசு 30% செலவு ஏற்கும் என கூறியுள்ளார். இதற்காக கர்நாடக அரசு 518 ரூபாய் வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 288 நீளம் உள்ள பெங்களூரு புறநகர சுற்றுச்சாலையில் 243 சாலை கர்நாடகாவிலும் 45 தமிழகத்திலும் உள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தில் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கடந்த நிதியாண்டில் மொத்த உற்பத்தி திறனில் 25% இருந்ததாக கூறியுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் சென்னையில் குழாய் மூலம் 5,253 இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நடப்பாண்டில் இதுவரை எல்லை தாண்டி மீன்பிடித்ததற்காக தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், தமிழக மீனவர்களின் 17 படகுகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் விமான நிலையங்களை புதுப்பிக்கவும் மேம்படுத்தவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மொஹால் தெரிவித்துள்ளார். மக்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், சென்னை விமான நிலையத்தை 2வது கட்டமாக நவீனப்படுத்துவதற்கு 2,467 ரூபாய் மதிப்பிலான திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். ஆண்டுக்கு 30 முதல் 35 மக்கள் விமானங்கள் மூலம் பயணம் மேற்கொண்டதாக அவர் கூறினார். திருச்சி விமான நிலையத்தை புதுப்பிப்பதற்கான நடவடிக்கையாக 80 ரூபாய் மதிப்பில் புதிய விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கோவையில் விமான நிலையத்தில் 65 ரூபாய் மதிப்பில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு முரளிதர் தெரிவித்தார். பரந்தூரில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், நிலம் கையகப்படுத்தப்படும் பணிகளும் சுற்றுச்சூழல் அனுமதி பெறுவதற்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் சரக்குகளை கையாள்வதற்காக கூடுதல் சிறப்பு வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர், சரக்கு போக்குவரத்தை கையாளும் முகமைகளுடன் பேச்சு நடத்தி அதற்கேற்ற வகையில் விரிவாக்கம் செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை போதைப்பொருள் பழக்கமில்லாத இளைஞர்கள் இயக்கத்தை தொடங்கி வைக்கப் போவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், போதைப்பொருள் பழக்கத்தை அகற்ற நாட்டில் உள்ள கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், ஆன்மீக அமைப்புகள், மை பாரத் இளைஞர்கள் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம் என டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இதனிடையே சேலம் மாவட்டத்தில் இது தொடர்பாக மத்திய அரசின் மை பாரத் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளைஞர்களின் ஒருங்கிணைப்பு என்ற நிகழ்வு சேலத்தில் நடத்தப்பட்டது. எனது இளைய பாரதம் திட்டத்தின் ஒரு பகுதியாக இளைஞர்களை கவரும் விதமாக இளம் சாதனையாளர்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வில் இளைஞர்களின் பங்களிப்பு, ஒரே பாரதம் உன்னத பாரதம், வளர்ச்சியடைந்த பாரதத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு குறித்து இந்நிகழ்வில் பயிற்சி அளிக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது.
3: சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தை தடுப்பதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
4: இன்னைக்கு எங்களோட காலேஜ்ல மினிஸ்ட்ரியில இருந்து நக்ஷா முக்த் யுவால இருந்து அவேர்னஸ்க்காக வந்திருந்தாங்க. இதுல வந்து மினிஸ்ட்ரியில இருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, விக்ஷித் பாரத்னா என்ன, அதுல எப்படி ப்ரோக்ராம்ல கலந்துக்கலாம், எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணலாம், ட்ரக் அவேர்னஸ் பத்தினா இனிஷியேட்டிவ் சொன்னாங்க, அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி சொன்னாங்க. சோ இதெல்லாமே இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நவீன தொழில்நுட்பத்தை முறையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பாதுகாப்பு துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என கூறிய அவர், சைபர் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. அப்பகுதியிலிருந்து 10,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் உள்ள 23,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. 75,000 மேற்பட்ட வீடுகளில் குடிநீர் இணைப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சின்ஜோரோ கொசுமி தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 1-6, 7-5 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் செமென் பான்கினை வென்றார். சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மாநிலங்களவையில் இன்று தெரிவித்துள்ளார். சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வது மிகவும் அவசியம் என இந்திய விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 28 அதிகரித்துள்ளது. துருக்கி சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25:12.
6: இசையோடு என்றும் நீங்கள்.
5: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியர்களுடைய அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
7: இரவு வணக்கம்.
5: இரவு வணக்கம் உங்களுக்கும், சொல்லுங்க யாருங்க பேசுறீங்க?

0: எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு போம்.
1: சொல்லுங்க அபுசாலிக்கு சார் என்ன பாடல் வேணும்?
0: படம் மண்ணுக்கேத்த மைந்தன் படம், பாடல் ஓடுகிற வண்டி ஓட அந்த பாடல் வரிகள் சார்.
1: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
0: மிக்க நன்றி சார்.
1: நன்றி. ஓகே நேர்களே, நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போட கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள் 0413-22-11760 மற்றும் 2215-230 அப்படின்ற இந்த நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாடல் எஃப்எம் ரெயின்போட கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரைம்ல புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், போனையில இருந்து வீரமணி பேசுறேன் சார்.
0: வீரமணி சார் சொல்லுங்க,
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் வீரமணி சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சூப்பர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க? நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிங்க, கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.

0: நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நேரம் சரியாக 7:36 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் கூட அடுத்த நேயர், வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: திருக்கோளுந்தர் ராஜா.
2: ராஜா சொல்லுங்க. ராஜா சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க?
3: எங்க மாமா, இது படத்தின் பெயர்.
2: ஓகே.
3: நன்றி
2: சார், நிகழ்ச்சி கதவுக்கு
3: நன்றி.
2: கேட்ட மாதிரியே அவருக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு.

தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை. நான் தன்னந்தனி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

ஏழை மனசு. நான் தன்னன் தானி காட்டு ராஜா, என் தோட்டத்தில் எத்தனை ரோஜா, நான் தீராத விளையாட்டு பிள்ளை, என் தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.

0: வரை எல்லோர் மதங்களும் எங்கள் வழி துணை. பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல இடத்தில் பிறந்த நதிகள் ஒரு கடலில் வந்து சேரும். பல நிறத்தில் பூத்த மலர்கள் ஒரு மாலை போல் உருமாறும். தன்னந்தானி காட்டு ராஜா, தோட்டத்தில் எத்தனை ரோஜா, தீராத விளையாட்டு பிள்ளை, தொட்டிலில் எத்தனை முல்லை முல்லை முல்லை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ரூபாய் 7000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியக்கூடிய அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
4: ஹலோ, வணக்கம் சார், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
3: கங்காதரன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் உங்களுக்கு வேணும்?
4: எனக்கு தலைநகரம் என்ற தலைப்புல இருந்து ஏதோ நினைக்கிறேன். ஏதோ
3: ஆஹா, அப்படியே வந்து அந்த பாடகரே பாடுற மாதிரி என் காதல கேக்குது. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: நன்றி சார்.
1: வேணாம் சார், இருக்கு ஏன்னே வெயில் கஷ்டமா இருக்கு.
0: ஓகே கங்கதரன் சார், உங்களுக்கான பால் தந்துருக்கு. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி. ஓகே நேயர்களே, நீங்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை இதே மாதிரி நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. கால் பண்ணுங்க 0413-2271-76 மற்றும் 2275-2330 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை எஃப்எம் ரெயின்போல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் 2.8 கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியை. டைம் கரெக்டாக 7:47:52 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்களா?
1: வணக்கம் சார், பாண்டன் ஜெயா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: ஜெயம்மா நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் சார்.
0: சூப்பர். என்ன பாடல் உங்களுக்கு வேணும் சொல்லுங்க.
1: படம் சேரன் பாண்டியன் சார், பாடல் சம்பானா அந்த
0: பாடல். ஓகே, உங்களுக்கு ஆன பாடல் வந்து இருக்கு. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி. நேர்களை சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்களை, ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதை நிகழ்ச்சி நேரம் செய்ய காத்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்? இரவு வணக்கம் உங்களுக்கும் சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
4: மனம் விரும்புதை நிகழ்ச்சி இணைவது திருவாரூர் மாவட்டம் இந்தூர் சதாசிவம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: எனக்கு ஆண்பாவம் படத்துல இருந்து
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. நன்றி சார் நிகழ்ச்சிக்கு நமக்கு
4: மிக்க மகிழ்ச்சி. நன்றி
0: நன்றி.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை.
6: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
5: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: என்னப்பா ஹம்மிங் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: தொடர்வது இரவு 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். தேசிய கௌரவத்திற்கு எதிரான அவமதிப்பை தடுப்பதற்கான சட்ட திருத்த மசோதா நேற்று மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. வந்தே மாதரம் தேசபக்தி பாடலுக்கு தேசிய கீதத்திற்கு இணையான சட்ட பாதுகாப்பு அளிக்கவும், வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை வேண்டுமென்றே அவமதித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டையும் சேர்த்து விதிக்கவும் இம்மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. நீட் உள்ளிட்ட தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு மற்றும் இதர முறைகேடுகளை தவிர்ப்பதற்கான பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. டெல்லி IIT உயர்கல்வி நிறுவனத்தில் 11.99 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள கைத்தறி தொழில்நுட்பத்திற்கான தகைசால் மையத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் வரும் திங்கட்கிழமை திறந்து வைக்கிறார். பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் 2 நாள் பயணமாக புதுச்சேரி வந்துள்ள IPS பயிற்சி அதிகாரிகள் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து கலந்துரையாடினர். இளம் காவல்துறை அதிகாரிகள் சமூக பிரச்சினைகளை மக்கள் பார்வையில் இருந்து அணுக வேண்டும் என துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார். ஆசியாவிலே முதல் முறையாக 8 மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் நடைபெற்ற போராட்டத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களின் நினைவை போற்றும் விதமாக தியாகிகள் தினமான இன்று புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மாஹேவில் மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை சார்பில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் இன்று நடைபெற்ற வேலை

வாய்ப்பு வழிகாட்டி கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் கிடைக்கும் வேலைவாய்ப்புகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்தியாவின் உன்னதி ஹூடா, தேவிகா சிஹாக், தான்வி சர்மா, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் ஒற்றையர் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆயினும் அன்மோல் கார்ப், எஸ் எஸ் பிரணாய் ஆகியோர் இரண்டாம் சுற்று போட்டிகளில் தோல்வியடைந்து வெளியேறினர். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8.
2: இது நம்ம புதுவை.
3: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
4: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே,
5: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
6: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில்
5: தினமும் காலை 9:02
6: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
5: எஃப்எம் ரெயின்போக்கு
7: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

tomorrow if you're

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:16:18. காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இன்னும் ஒரு இனிய இரவில் இனிமையான இசை கீதங்களோடு நேயர்களின் இரவுகளை மெல்லிசை முட்டுகளால் மென்மையாக்க வருவது எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே விஜய். நிகழ்ச்சி தொகுமாக பாடல்களுக்கு கேட்கலாம்.

உன் புன்னகை பூக்கும் நிறம் என் உலகமே வசந்தமாகும். உன் பார்வை என்னை தொடும்போது என் இதயம் புதிதாய் பிறக்கிறது. சிறு மெல்லிசையாக பாடலுக்கு கேட்கலாம், ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது, ஷாஜஹான் திரைப்படத்திற்காக.

0: திருவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 9:30. நேயர்களை சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். காதல் என்பது கண்களில் பிறக்கும் கனவல்ல, இதயத்தில் வேறொன்றும் அழகான உணர்வு. பாடல்களுக்கு கேட்கலாம். ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, ஹரிஷ் ராகவேந்திரா, பிராங்கோ இணைந்து பாடியது லேசா லேசா திரைப்படத்திற்காக பாடல்.

நேயர்களை, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம். உன்னை நினைக்காமல் ஒரு நாளும் விடியவில்லை, உன் பெயரை சொல்லாமல் என் இதயம் துடிக்கவில்லை. பாடலுக்கு கேட்கலாம் சுஜாதா.

நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி நினைப்பாடலுக்கு கேட்கலாம். கே கே சாதனா சர்கம் இணைந்து பாடியது ஐயா திரைப்படத்திற்காக.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக அளித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்துதே வானம். நேரம் சரியாக 9:52. நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம் ஸ்ரேயா கோஷல் பாடியது ஜூலி கணபதி திரைப்படத்திற்காக.

நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவம் நாளை காலை 6:55 கேட்கலாம். உன் பார்வை பேசும் மொழி என் இதயம் மட்டும் புரிகிறது. மௌனத்தில் பிறந்த காதல் வார்த்தைகளை வென்றுவிட்டது ஆசை ஆசையாய். பாடலுக்கு கேட்கலாம். சங்கர் மகாதேவன், சுஜாதா மோகன் இணைந்து பாடியது தூள் திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்திதே வானம். நேரம் சரியாக 10:34. நட்சத்திரம் 1000 இருந்தாலும் நிலவுதான் மனம் கவரும். மனிதர்கள் பல இருந்தாலும் நீதான் என் மனம் கவர்ந்த காதலி. பாடலுக்கு கேட்கலாம் ஹரிஹரன் மாதங்கி இணைந்து பாடியது தகுதிமிதா திரைப்படத்திற்காக.

ஹரிஹரன் மாத்தங்கியோ வாய்ஸில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடிச்சாச்சு. டைம் கரெக்டாக 10:09 ஆயிட்டுருக்கு. எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம் திப்பு மாணிக்க விநாயகம் இணைந்து பாடியது இயற்கை திரைப்படத்திற்காக.

உன் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் இதயம் புதியதாய் துடிக்கிறது. காதல் என்பது ஒரு வார்த்தை அல்ல, உன் நினைவில் வாழும் என் உலகமாக இருக்கிறது. பாடலுக்கு கேட்கலாம் மதுபாலகிருஷ்ணன், மதுஸ்ரீ, தினா இணைந்து பாடியது பொறி திரைப்படத்திற்காக பாடல்.

காற்று வந்து கன்னம் தொட்டால் உன் விரல்கள் என்னை வருடுதுவாய் தோன்றுகிறது. கண்கள் மூடிய ஒவ்வொரு இரவும் கனவாய் வந்து நீ சிரிக்கிறாய், சில்லென்று தீப்பொறியாய். பாடலுக்கு கேட்கலாம், சுஜாதா மோகன் பாடியது தித்திக்குதே திரைப்படத்திற்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம். கார்த்திக் ராஜா இசையமைப்பில் ஹரிஹரன் பாடியது கரிசக்காட்டு பூவே திரைப்படத்திற்காக பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

3:29. காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேயர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம் உன்னிமேனன் சுவர்ணலதா இணைந்து பாடியது உயிரே திரைப்படத்திற்காக பாடல்.

தேஞ்சது தெய்வானம் நிகழ்ச்சி பாடலுக்கு கேட்கலாம். நிக்கில் மேத்யூ, சாதனா சர்கம், சௌமியா சின்மையை இணைந்து பாடியது பீமா திரைப்படத்திற்காக.

நேரம் 11 மணி. நேயர்களே, இனி நாளை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முள்ளங்கி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். காலை 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு. தொடர்ச்சி வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. சர்க்கரை நோயாளிகளுக்கும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 காமன்வெல்த் போட்டி 2026 அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பணியிட மன அழுத்தம் மற்றும் பணிசார் சோர்வு நிலை குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் மனநல மருத்துவத்துறையின் துறை தலைவர் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீபன் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 மணி வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதை. தொலைபேசி வழி நேயர் விருப்பம்,

8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 தேன் சிந்துதே வானம், 11:10 புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11, 2 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.